0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்

நேரம் 5:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கே வலிக்கும் இல்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒண்ணும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
3: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
4: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
3: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க. ஆனா சேஃபா போங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத

தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அற்புதமாக தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நாளில் இணைகிறோம் நேர்களே. நேரம் இப்போது 6:03.
2: அருள்மணி மாலை.
1: எங்கும் நிறைந்து எல்லையற்று விரிந்து யாவற்றிலுமாய் வியாபித்திருக்கும் பரம்பொருள்தனை சிரம் தாழ்த்தி வணங்கிடும் நேரம் இது. ஆம்னியர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது அருள்மணி மாலை உலாவரும் நேரம். புலர்ந்திருக்கும் இந்த புதியதோர் காலை நேரம் அனைவருக்கும் புத்துணர்வையும் புதிய நம்பிக்கைதனையும் அருளட்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறை பரம்பொருளை வேண்டி இனிதாய் துவங்குகிறது இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும். அருள்மணி மாலையில் பக்தி பாடல்கள் உங்களுக்காக வலம் வர காத்திருக்கிறது. வழக்கம் போல திருமந்திர வரிகளோடு தொடங்கலாம் நேர்களே. திருமந்திரத்தின் 2 பாடல் அதோமுக தரிசனம் பாடல் எண் 522. செய்தான் அறியும் செழுங்கடல் வட்டத்து பொய்யே உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைத்திடல் விண்ணோர் தொழச்செய்வன் மை தாழ்ந்து இலங்கும் மிடருடையோனே என்று சொல்கிறது அந்த பாடல். அதாவது செழுமையான கடல்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த அந்த பரம்பொருளுக்கு மனிதர்களில் யாரெல்லாம் தம் மீது உண்மையான பக்தி இல்லாமல் பொய்யாக புகழ்ந்து போற்றுகிறார்கள் என்பது மிக நன்றாக தெரியுமாம். யாரெல்லாம் அவர் மீது உண்மையான பக்தி கொண்டு போற்றி வணங்குகிறார்களோ அவர்களை அந்த வான் உலகத்து தேவர்களும் வந்து வணங்கச் செய்வான். அதோ முகம் கொண்ட அந்த, அதாவது நீல மிடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கருத்த தொண்டையை கொண்ட இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய பக்தி ஆத்மார்த்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்றதா இந்த பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது இல்லையா. சரி, இந்த வரிகளின் சிந்தனையோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியது.

மேன்மைப்படுவாய் மனமே, கேள். வெண்ணின் இடி முன் விழுந்தாலும் பான்மை தவறி நடுங்காதே, பயத்தால் ஏதும் பயனில்லை. யான் முன் உரைத்தேன் கோடி முறை, இன்னும் கோடி முறை சொல்வேன், ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு, அச்சம் இல்லையே என்று சொல்லுவார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அப்படி அந்த கணநாதன் தாழ் பணிந்து ஒலித்த பாடலை தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல்

யாருடைய மனம் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு நன்றாக வசப்படுத்தப்பட்டு ஆன்மாவிலேயே நிலை பெறுகிறதோ அவன் தியான யோகி என்று சொல்லப்படுகிறான் என்பது கீதையின் வரிகள். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் நந்திமங்கலம் இமயவர்மன் இயற்றி எல் கிருஷ்ணன் இசையமைத்திருந்தது. ஒலித்த குரல் வாணிஜெயராம். நேரம் 6:14 நம்மிடம் 40 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து

கூடினாய் மலை மங்கையை நினையாய், கங்கை ஆயிர முகம் உடையாளை சூடினாய் என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேன் உனக்கு சொல்லலுமாமே. வாடி நீயிருந்து என் செய்தி மனனே, வருந்தி யானுற்ற வல்வினைக்கு அஞ்சி ஊடினால் இனி ஆவது ஒன்று உண்டே, ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே என்று சொல்லும் சுந்தரர் தேவாரம். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியிருந்தது. செம்பனார் கோயில் சண்முகம் ஏற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் டி சி ராதாகிருஷ்ணாஜி.

அமைதி பெறும். ஆசை வசப்பட்டவர்களின் மனம் ஒருபோதும் மன அமைதி அடைவதில்லை என்று சொல்கிறது பகவத்கீதை வரிகள். நேர்களை ஒழித்த அந்த பாடல் கண்ணதாசன் ஏற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து பி சுசீலா பாடியிருந்தது. இறையருள் போற்று மின்னிசை கானங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். நேர்களை நாம் இணைந்திருக்கும் அருள்மணி மாலையில் அடுத்து ஒலிக்கும் பாடல்

முற்றிலும் நிறைந்து அமைதியாக இருக்கின்ற கடலை நதி நீர் எப்படி சென்று அடைகிறதோ அப்படியே யார் ஒருவரிடம் எல்லா ஆசைகளும் சங்கமமாகி மீண்டும் எழாத நிலையை அடைகிறதோ அவரது மன

நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச நாயகி சாம்பவி சங்கரி சாமழை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று சொல்லும் அபிராமி அந்தாதி வரிகளை நினைந்து நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் ஜானகி பாடியிருந்தது. புதனேரி சுப்பிரமணியம் வரிகளில் இசையமைத்திருந்தார் எல் கிருஷ்ணன்.

மொழிக்குத் துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமே குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஆம்நேர்களே, அந்த வேலும் மயிலும் துணையென ஒலித்தது பி உன்னிகிருஷ்ணன் குரலில். வாராஸ்ரீ இயற்றியிருந்த அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் வீரமணி கண்ணன்.

102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. காலை நேர காற்றோடு கலந்து இறைவணக்க பாடல்கள் உங்கள் இதயங்களை நிறைத்து கொண்டிருக்கிறது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஹேமா ஜான் பாடியுள்ள பாடலை கேட்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்கிறது பைபிள் வாசகம்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் அருள்மணி மாலையின் நிறைவாக நாம் கேட்கலாம் நாகூர் இ குல் முகமது பாடிய பாடல். நாகூர் சேத்தன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஜே கே பப்ஜன். திருக்குரான் சொல்கிறது, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் பொறுமையானவர்களுடன் இருக்கிறார் என்று.

0: தனக்குவமே இல்லாத அந்த இறை பரம்பொருளின் பாதம் பணிந்தால் மனக்கவலை ஏது நமக்கு? ஆம் நேர்களே, இறை நாமங்கள் இதுவரை காற்றலைகளில் கலந்து ஒலித்தது.
1: அருள்மணி மாலை.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் 6:44 நிமிடம் 50 நொடி. இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன.

0: இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி BJPயுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும், அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2

0: அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்ட குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம், திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும், நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும், மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7 வணக்கம் தமிழ்நாடு. இதில் இன்று பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் குறித்த செய்திகளோடு பாடல்களும் இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு ஒலிபரப்பாகும். 8 செய்திச் சுருக்கம், 8:02 கடிதங்கள் வாயிலாக

நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் உங்கள் விருப்பமாக. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம், சொல் விளையாட்டு நிகழ்ச்சி தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 காலத்தால் அழியாத காவிய கானங்கள் இடம்பெற கேட்கலாம் என்றும் இனியவையாக. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரத்தில் 1980 மற்றும் 90களில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் செவி தீண்டும். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம் தொடர்ந்து கேட்கலாம். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 எங்கள் ஸ்டைல் திரைசே பாடல்களிடம் பெற கேட்கலாம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ண ஜாலம், 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி, 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 5:10 பூந்தென்றல் நேர்களோடு தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் நிகழ்ச்சி, 6 மணிக்கு பக்தி மாலையில் திரையிசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் உலாவர கேட்டு ரசிக்கலாம், 6:30 மாநில செய்திகள். என் விருப்பமாக திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரை கானம் தொடர்ந்து ஒலிக்கும். 7:30 திரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நீ கோரினால் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவை இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நேர்களே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு. 11:00 மனசு மயங்கும் இனிய திரை இசை பாடல்கள் மனம் நிறைக்கும் நேரம்.

நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விபரம் ஒலித்தது. நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக. நேர்களே, இணைந்திருங்கள் என்போம். நிறைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எண்ணத்தை விதையுங்கள், செயல் உருவாகும். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும்.

0: பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். இவை அனைத்துமே நம்முடைய எண்ணத்தில் தான் துவங்குகிறது என்று சொல்லக்கூடிய இந்த சிந்தனை வரிகளோடு இனிதே ஆரம்பமாகிறது.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: ஆம்னர்களே, இது வணக்கம் தமிழ்நாடு. நல்ல ஒரு சிந்தனையோடு தொடங்கியிருக்கோம் இல்லையா? அதாவது எண்ணம், பொதுவாக எண்ணம் வலிமையானது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? எப்போவுமே வந்து திங்க் பாசிட்டிவ். நல்ல நல்ல நல்ல நமக்கு எனர்ஜி தரக்கூடிய, நல்ல ஒரு உற்சாகமூட்டக்கூடிய நல்ல எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உற்சாகம் இரட்டிப்பாகி நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ரொம்ப அழகான இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் மனதிற்கினிய விழாக்களை கொண்டாடும் அனைவருக்கும் இன்று போல் என்றும் இன்பம் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகின்றது பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

வாழ்த்துவதும் வாழ்த்தப்படுவதும் எத்தனை சுகமான ஒன்று. அப்படி வானலைகளில் வாழ்த்தலைகள் வலம் வந்தது நேர்களே, எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் அமுதபாரதி இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடலை கேட்டோம் காதலுடன் இந்த திரைப்படத்திலிருந்து.

0: சிவ் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த அந்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருந்தது. பாடல் வரிகள் விவேக். வட சென்னை இந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: நூற்றி 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் தமிழ்நாடு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலக

0: கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச உள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் இராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீப்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும்

தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில்

0: ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேக போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கரைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
1: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடியது உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்ட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்ணுறோம். பிரிண்ட் மீடியாவிலும் கொஞ்சம் ஸ்பேஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக அரசு செய்திகள் அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
0: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும் அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும் மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசைக்காட்டியாகவும் அமைகின்றன.
0: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவ பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 7:25. காற்றலைகளில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. மனம் நிறைந்த பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது வணக்கம் தமிழ்நாடு நேர்களை. நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நல்ல நல்ல பாடல்கள் பாடல்களுக்கு நடுவில் சின்ன சின்ன செய்திகள் அப்படின்லாம் தெரிஞ்சிட்ருக்கோம். சில செய்திகள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட உங்ககிட்ட இன்றைக்கி நாங்கள் முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. பார்க்காத நேர்கள் பார்த்துக்கலாம். இந்தியாவின் ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்றது தான் அந்த சிம்பலும் போட்டு தான் போட்டிருக்கிறோம். அந்த குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்றது தான் இன்றைய நாளுக்கான கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை பதிவிடலாம். சரியா? சரி.

0: வழக்கமான ஒன்று இல்லையா? சரி, அந்த வகையில் இன்றைக்கி என்ன இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது குறித்த செய்திகளை நமக்காக எழுதி வழங்கியிருக்கிறாரு ஆர்ஜே நடராஜன் அவங்க. அவங்களுடைய விரலும் குரலும் இதோ காற்றலைகளில்.
1: ஜூன் 17 பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் ஆண்டுதோறும் ஜூன் 17 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. நிலச்சீரழிவு, காடுகள் அழிப்பு மற்றும் வறட்சியின் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். 2026 ஆண்டிற்கான மைய கருத்து: புல்வெளிகளை அங்கீகரிப்போம், மதிப்போம், மீட்டெடுப்போம். இந்த ஆண்டு உலகின் மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் புல்வெளிகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதன் உலகளாவிய முதன்மை நிகழ்வை கென்யா நடத்துகிறது. மரங்களை நடுதல், நீர் மேலாண்மை மற்றும் இயற்கை விவசாயம் மூலம் பூமியின் மண் வளத்தை காப்பதே இந்நாளின் முக்கிய செய்தியாகும். ஜூன் 17 பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம்.

பொதுவாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாளுக்கு உண்டான சிறப்பு இல்லை முக்கியத்துவம் அது குறித்த செய்திகள் நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வருவது

0: மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
1: சரிப்பா பத்ரோ. ஆமா எதுல போற?
0: என்னம்மா கேள்வி, எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
1: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
0: சரிம்மா. ஆனா எப்படிமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
2: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
3: அதுல காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
2: அப்படியேதான்.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தமிழ்நாடு. ரொம்ப அழகாக, அதாவது பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் குறித்த செய்திகளை நமக்காக கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆர்ஜே ராஜன் அவங்க. அதாவது இந்த செய்தியை நாம் கேட்டுட்டு அப்படியே அந்த தகவலை தகவலாக மட்டுமே வச்சிட்ருக்கிறது அப்படின்றது வந்து சரியா இல்லை இல்லையா. என்ன பண்ணணும், அதற்கு நம்மளுடைய பங்களிப்பு என்னவோ அதை நிச்சயமாக நம்ம செய்யணும். நிறைய இடங்களில் நம்மளால் முடிந்த ஒரு சிறிய செயல் தான், ஆனால் அது மிகப்பெரிய பலன் கொடுக்கும். மரம் நடுதல் அப்படின்றது, அதை நாம் அப்பப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம் வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் அது நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் கொடை அப்படின்னு சொல்லலாம்.

பாடலை கேட்டு முடித்த உடனே அப்படி ஒரு இடத்துக்கு வந்து, அதுவும் இந்த காலையில் நேரத்தில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயணம் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது இல்லையா? மனசும் உடலும் உற்சாகமாக இருக்கும் நிச்சயமாக.

அது நமக்கு மட்டும் கிடைச்சா போதாது, நமக்கு பின்னாடி வரக்கூடிய குழந்தைகளுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்திருந்தது. கேஜே எஸ்தாஸுடைய குரலில் கேட்டோம். வண்ண வண்ண பூக்கள் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.

0: எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. ஒலிக்கும் இந்த பாடல் அம்புலி 3D திரைப்படத்திற்காக கார்த்திக் சின்மயி குரல்கள். சூப்பரா இருக்குப்பா.
0: இந்த இப்ப நீ வாசி.
1: ஆனா எனக்கு வாசிக்க தெரியாதே.
0: சரி, நானே சொல்லி தரேன்.
1: ஹா, ஓகே.
2: வரிகள் தாமரை, இசை ஷாம் சிஎஸ்.

உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வானொலிகளில் வளம் வந்து கொண்டிருக்கிறது 102.3 வெவத் பாரதி தமிழ் பண்பலையின் வணக்கம் தமிழ்நாடு. நேர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இந்த நாளுக்கான கேள்வியை வந்து பதிவிட்டிருக்கிறோம். 102.3 வெவத் பாரதி தமிழ் பண்பலையோடைய நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. இந்தியாவின் ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். பதில் தெரிந்த நண்பர்கள் நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நீங்கள் அதை பதிவிடலாம். சரியா?
1: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல்பட்டடை
2: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
3: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
2: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
3: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
3: இத கேளு.
4: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
3: அது சரி.

நேரம் 7:45. நேர்களை நாம் இணைந்திருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து ஹரீஷ் சிவராமகிருஷ்ணனோடு இணைந்து பாடிய பாடலை கேட்கலாம். இப்போது சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் விவி பிரசன்னாவும் சைந்தவியும் பாடியிருந்தது. வைரமுத்து ஏற்றியிருந்த பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.

கிட்டத்தட்ட நம்ம வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி போஸ்ட் பண்ணியிருந்தோம், வந்து இந்தியாவின் ரூபாய் குறியீட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். மிகச்சரியான பதில் வந்து உதயகுமார் தர்மலிங்கம். அதை நம்ம நேயர்கள் எல்லாருமே நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து சிவன் அருண், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், பூலுவ பாளையம் ஆனந்த முருகன், அலிநகரம் மகாதேவன், பட்டாளம் அப்துல்

0: ஜலீல், மாலினிதேவி அருணாச்சலம், பாபு முள்ளக்காடு, ராஜமாணிக்கம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பிரபாகரன், வீரதுரை, மேட்டுப்பட்டி கண்ணன், குணாளன் அண்ணாமலை, திருமலிசை அஸ்வினி நாகராஜ், பொன்னியம்மன் மேட வண்ணை கணேசன், ஹரிஹரன், அன்புராணி, சோமசுந்தர பிரபு, சூளை மனோகரன், மயிலாப்பூர் பட்டாபி கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி மற்றும் நண்பர்கள், மதுரை சோ சண்முக சுந்தரம், சுளை ரீஜா மனோகரன், பத்மா சவுந்தரராஜன், கமலா வரதன், தியாகராய நகர் ரங்கராஜன், மேலப்பேடு தயாளன், ராஜபாளையம் பிரபு வீரா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து ரோசையா, பத்மா சவுந்தரராஜன், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, தியாகராய நகர் ரமா ரவி, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், தேனி மாவட்டம் பன்னியபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், சோமங்கலம் சடகோபன், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கீதா ராஜகோபாலன், செம்பரப்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, புதுகேசாவாரம் வஜ்ரவேலு, மேலாவதம் நட்சத்திரா தருண், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி, பூந்தண்டலம் ரக்ஷனா ஹரிபாலன், ராஜலக்ஷ்மி, குணசேகரன் ஆணைக்கட்டியிலிருந்து, குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்பிரமணி, வேலன் ஜி தமிழ்ச்செல்வன், இத்தனை நேர்களும் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் மிகச் சரியான பதிலை பதிவிட்டிருக்கிறாங்க. பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்்சி
3: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலக

கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தூரம் எதுவாக இருந்தாலும் நெஞ்சங்களை இணைக்கும் இசைப்பாலமாக நேயர்களின் அன்பு கடிதங்களோடு உங்கள் மனம் கேட்ட பாடல்கள் மலர வரும் நேரம் இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதோ தொடங்குகிறது.

நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் வைப்ஸ் கேட்டலாமா? நம் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் இரண்டு செயல்களை செய்ய வேண்டும். ஒன்று முயற்சி, மற்றொன்று அதற்கேற்ற பயிற்சி. இலக்கை நோக்கி அடைய பாதை கடினமானது என்றாலும் அதில் பயணித்துதான் ஆக வேண்டும். எனவே இதற்கும் அஞ்சாமல் இலக்கை நோக்கி நடந்தால் நம்பிக்கை என்னும் தோழன் நம்மை காத்திடுவான். எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியும் சக்தி நமக்குள் பிறக்கட்டும். நம்பிக்கை விதைகளை உங்கள் மனதில் தூவி காற்றலைகளில் கானங்களோடு இணைவது ஷாலினி. நேரம் காலை 8:04. கடிதங்களின் உணர்வுகளுக்கு இசையாக உயிர் கொடுக்க நேயர்களின் மனம் நிறைந்த விருப்ப பாடல்களை அவரவர் பெயர்களோடு காற்றலைகளில் ஒலி உலாவரும் நிகழ்ச்சி நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இதோ தொடங்குகிறது. உங்கள் உணர்வுகளுக்கு நெருக்கமான உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. சரி, இன்றைக்கி வந்து நேயர்கள் வந்து நிறையா அவங்கவுங்க விருப்ப பாடல்களை கடிதம் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு அனுப்பியிருக்கீங்க. இன்றைக்கி யாருடைய கடிதங்கள்லாம் இடம்பெற போகுது தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்டுட்ருக்கையில் முதல்ல வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துலேருந்து ஒரே வானம்ன்ற பாடல் வந்து கேட்டிருக்கிறீங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் கரூர் தான் தோன்றிமலை, ஜீவா நகர், செல்வராஜ், பெரிய நாயகி, ஜோஷிஷா, ஸ்ரீ, கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவெற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலை ஞாயிறு, ராஜா முகமது, அரகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, ஐயப்பாக்கம், அபர்ணா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, இவர்களின் விருப்பத்துக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒரே வானம் அப்படின்ற பாடலை வந்து கேட்டலாம். சீன் ரோல்டன் இசையமைத்து மோகன்ராஜன் அவங்களுடைய லிரிக்ஸில் யுவன் சங்கர் ராஜாவும் மேகா அகர்வி அவங்க பாடின பாடல் இதோ உங்களுக்காக.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 8:10 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் அழகான பாடல் கேட்டுட்டீங்க, அவரவர் பெயர்களோடு. அடுத்த திரைப்பட பாடல் யார் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, வேப்பம்பட்டு ரயிலடியிலிருந்து மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், குரோம்பேட்டை, என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், காஞ்சிபுரம் தாயார் குளம் தெருவிலிருந்து ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, இவர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்ட அலங்கு திரைப்படத்திலிருந்து கொங்கு சாங் கேட்டிருக்கிறாங்க. இவர்களுக்காகவும் கேட்டிருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் கவினுடைய வரிகளில் பாடல் இதோ அலங்கு திரைப்படத்திற்காக.

கடித வழி விருப்ப கானங்களை வழங்குகிறது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 8:15. அடுத்ததாக கடித வழி விருப்ப கானங்களில் என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து ஒன்று நினைச்சதுன்ற பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் வெண்கரும்பூர், நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம், சரவணராஜ், கொள்ளிடம், காமராஜ், இந்திராணி, திருமலிசை, ராணி, மணிவண்ணன், லட்சுமி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், செம்பரம்பாக்கம், ஏழுமலை, ரெஜினா, புதம்பாக்கம், சடகோபன், ரங்கநாதன், பட்டினம்பாக்கம், பரந்தாமன், வளர்மதி, கொளப்பாக்கம், கணேசன், மனோகரன், பேரம்பாக்கம், வேணுகோபால், ஆறுமுகம். இவர்களின் விருப்பத்திற்காக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் தாமரை வரிகளில் பாடல், ஸ்ரேயா கோஷல், சரத் கல்யாணி பாடின பாடல் இது.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து மோனிகான்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடியிலிருந்து ரவி, கலவை மேல்நெல்லை விஜயன், ஸ்ருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், திருநெல்வேலி சந்திப்பு ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி கவிஞர் ரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கோபால் சிங். இவர்களுக்காக கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இயற்றின பாடல்

இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 8:25. நிகழ்ச்சியில் நேயர்கள் அடுத்து விரும்பி கேட்ட பாடல் வந்து அமரன் திரைப்படத்திலிருந்து வெண்ணிலவு சாரன்ற பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை பாடியிருக்கிறாங்க கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ், யுகபாரதி கற்பனைக்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடலை. விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா, ஏகாந்தம், தனலக்ஷ்மி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம் வாவூசி தெரு, ஓவியம், பொன் ஓவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம் மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அம்மாப்பேட்டை, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், இவர்களுக்காக அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 8:31. நேயர்கள் அவரவர்கள் பெயர்களோடு அவரவர் விருப்ப பாடலை கேட்கும் நேரத்தில் அடுத்ததாக நீங்கள் கேட்ட விரும்பி கேட்ட பாடல் என்ன பாடல் அப்படின்னா, இதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து சும்மா சுர்ரன்ன்ற பாடல் கேட்டிருக்குங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, சீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுஷிலா, செய்யார்வட்டம், குறுக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா. இவர்களுக்காக எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில் இருந்து இம்மானுடைய மியூசிக்கில் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து பேருந்துள் நீ எனக்கு என்ற பாடலை வந்து விரும்பி கேட்ட நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், குப்பநந்தம், ராமு, காஞ்சிபுரம், கோகிலா, பிரசன்னா, பெங்களூர், ஹேமப்ரியா, துர்வா, ரவிக்குமார், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன். இவர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்ட பொறி திரைப்படத்திலிருந்து தீனா இசையமைத்து மது பாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ அவங்களோட சேர்ந்து பாடின பாடல் யுகபாரதி வரிகள்ள பாடல்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும்

0: மான்செஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
0: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

கடித வழி விருப்ப கணங்கள் வரிசையில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து கதைப்போமா என்ற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவி, யுக்திரன், நாற்றம்பள்ளி, வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரப்பேட்டை சுரேந்தர், இந்திரா. இவர்களுக்காக ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீத் ஸ்ரீராம் பாடின பாடல் லியோன் ஜேம்ஸ் இசையமைத்தது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: காற்றலைகளில் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 8:51. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்கக்கூடிய பாடல் சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து உசிரேன்ற பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷம்மின் ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத் ரிஸ்வான், ஷம்யா பானு, காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, இவர்களுக்காக சூரரை பூற்று திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ் இசையமைத்து பாடின பாடல்.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படத்திற்காக தீராத ஆசைகள் அப்படின்ற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, மஞ்சள் நீர்காயல், திரு சிங்காரவேல், சுரேஷ், முருகன், திசையன், கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம், மீனா, மண்ணிவாக்கம், ராமஜெயம், மேற்கு நடுவக்கரை, மாரிமுத்து, லக்ஷ்மி, இவர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இதோ.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
1: இதுவரை உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அவரவர் விரும்பி கேட்ட பாடலை அவர்களின் இனிமையான பெயர்களோடு கானங்களையும் சேர்த்து விளம்பர கேட்டோம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். மீண்டும் கேட்கலாம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நாளை காலை 8:02. இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டய படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவிக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழியாக நேயர்கள் கலந்து கொண்டு ஒரு நிமிடத்திற்குள் பதில் சொல்லி கலக்கப் போகும் கேம் ஷோ இது.
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
3: சபாஷ்.

0: சிரிப்பும் சுறுசுறுப்பும் சிந்தனையும் சேர்ந்து ஒரு நிமிடத்திற்குள் கலக்கப் போகுது கலக்கலரங்கம் நிகழ்ச்சி. தொலைபேசியை எடுங்க, வேகமாக யோசிங்க, உடனே பதிலை சொல்லுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 295-205-853 மற்றும் ஒரு எண் 283-89-871 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்க. மறக்காமல் சென்னையுடைய முன்னிணைப்பு என்னான 044 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய தமிழ் அறிவையும் சிந்தனை திறனையும் சோதிக்கும் கலக்கலரங்கும் நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் இன்னைக்கு விளையாட போகிறோம். ஒரு எழுத்து கொடுத்து வார்த்தையை கண்டுபிடிக்கும் விளையாட்டு தான் இன்னைக்கு ஷோவில் நம்ம விளையாட போகிறோம். அது என்னங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வான்னு ஒரு எழுத்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு ஊருன்னு கேட்பேன். ஒரு ஊர், ஒரு பூச்சி, ஒரு பழம், ஒரு பூ. இந்த வாழை ரிலேட்டடாக, அதாவது வானா வரிசை இருக்குது இல்லையா, வவா விவி உவு வெவே வை ஓ வவ், இந்த எழுத்துக்குள்ளே வாதா சொல்லணும்னு இல்லை, வாவுடைய வரிசைகளில் நான் கேட்கக்கூடிய இப்போ வாழை ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் விருத்தாச்சலம்னு சொல்லலாம், வாதா சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாவுடைய வரிசைகளில் சொல்லலாம். ஒரு பூச்சியை சொல்லுங்கள் அப்படின்றா, வான்ற எழுத்தில் ஒரு பூச்சி சொல்லுங்கள் அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு பழம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா விளாம்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பூ, வாவை வச்சு ஒரு பூ அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா வாடாமளி வெண்தாமரை. ஸோ இது வா வரிசையில் சொல்லக்கூடிய விளையாட்டு. இதே மாதிரி தான் இன்னைக்கு கேம் ஷோவில் விளையாட போகிறோம். சரி, இணைப்பில் வந்து நேர்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா, யார் யார் என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு ஆர்வமாக கேட்கலாம். வணக்கம், யார் இங்கேருந்து? விளையாட தயாராக இருக்கிறீங்களா?
1: தயார் மேம்.
0: உங்களுக்கு வந்து மான்ற எழுத்துல தொடங்குற எழுத்து குடுக்கலாமா? மால வந்து ஒரு விலங்கு, ஒரு பூ, ஊர், பழம். விலங்குல முத சொல்லுங்க.
1: மால வந்து பாத்தீங்கன்னா மான்.
0: ஒன்னு சொன்ன போது பூ.
1: பூ வந்து மான்.
0: அடாடா, மால வந்து பூவை யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, இந்நேரம் நேர்ல டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஞாபகம் வரலையா? சரி, ஊரு.
1: ஊர் வந்து மதுரை.
0: அது வந்துருச்சு. அப்புறம் பூ வரலையே.
1: மாதுன்னு சொன்னீங்க.
0: ஆமா, மதுரைக்கு ஸ்பெஷல் எது? மல்லிகைப்பூ. இதான் எதிர்பார்த்தேன். மான்னு சொன்னோட சொல்லுவீங்கன்னு. சரி பரவாயில்ல, மதுரைன்னு சொன்னோன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க, சந்தோஷம். பழம்.
1: பழம் மாம்பழம்.
0: ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னைக்கு கேம் ஷோ நல்ல சுவாரஸ்யமாக விளையாட போகிறோம். சரி, இப்போது ஒரு பாடல் கேட்டலாமா? என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வேதாளம் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் அனிருத் ரவிச்சந்திரன் பாத்ஷா பாடின பாடல் இது.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: கம்மி வட்டியில லோன் வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கலான கேம் ஷோ தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு விளையாட்டு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தமிழறிவை சோதிக்கக்கூடிய விளையாட்டு. உங்க வார்த்தையில, அதாவது நேயர்கள் வந்து நிறைய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ சொல்ல ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நேயர்கள் இணைப்புல யார் அடுத்து இணையக்கூடாங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், யாருங்கிறது?
8: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலினி பேசுறேன்.
7: ஆ, சொல்லுங்க மேம், கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சியா?
8: கேட்டுட்டு தான் இருக்கேன்.
7: ஆ, சரி. இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்து நேர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாலை நான் சொல்லுன்னு சொன்னேன் இல்லையா, மறுபடியும் அடுத்த காலரை சந்திக்கும் போது அதே மாலை நான் சொல்லுங்கன்னு சொன்னா, மொதல் சொன்ன நேயர் சொன்ன வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. மாலை ஏன்னா எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. நான் இப்ப உங்களுக்கு மா கேட்க போறது இல்ல, ஒரு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொன்னேன். சரியா?
8: சரி,
7: கா என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய

0: வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரு பறவை.
1: பறவை.
0: காய்.
1: கனகாமரப்பூ.
0: நான் கேக்குறதுதான் சொல்லணும்.
1: அப்படியா?
0: ஒரு பறவை, ஒரு காய், ஒரு தொழில், ஒரு நதி. சரியா?
1: கடுக்காய். கடுக்காய். கங்கை. அப்புறம் என்ன?
0: தொழில்.
1: தொழில். கைத்தொழில்.
0: கைத்தொழில். என்ன தொழில்?
1: கயிறு
0: முனைத்தல். கயிறு. சரி சரி, எப்படியோ நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ற மன நிறைவில் இருக்கீங்க.
1: அழகம் கயிறு பிரிக்கிறாங்களா?
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. அழகம் முயற்சி பண்ணாங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணைப்புல நீக்கூடிய அடுத்த நேயர் யார்? எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேர் சொல்லலாம். மறுபடியும் சொல்லுங்க.
2: இனிய காலை புதன்கிழமை, ராமகிருஷ்ணன், மேற்கு மாம்பழம்.
0: வணக்கம் சார். உங்களுக்குமே காண்ற எழுத்து கொடுக்கலாம், ஆனா முதல் நேயர் சொன்ன வார்த்தையை வந்து நீங்க சொல்லக்கூடாது. அதே பறவை, காய், தொழில், நதி.
2: என்ன ஆரம்பிக்குது மேடம்?
0: கா. கா. கா.
2: கா. கழுகு.
0: சூப்பர்.
2: கைத்தறி.
0: கைத்தொழில் அப்படின்னு. ஓகே ஓகே, தொழில் கைத்தறி. ஓகே. ஒரு காய்.
2: சொல்லுங்க.
0: காய். காய்.
2: காய். கத்திரி. காய்.
0: நதி.
2: அதுக்கப்புறம் மேடம்?
0: நதி.
2: நதி. காவேரி.
0: ஓகே. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சூப்பரா பதில் சொன்னீங்க. இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை, 102.3. நல்லதுங்க சார். இப்போ உங்களுக்கு கொடுக்கூடிய எழுத்து மா. முதல்ல மான்ற எழுத்துல சொன்னாங்க இல்லையா, அந்த வார்த்தை வரக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த புது வார்த்தைகளை சொல்லலாம். ஓகே. ஒரு விலங்கு அப்படின்றன்னா நீங்க மாடுன்னு சொல்றீங்க. ஓகே. பூ.
3: மஞ்சள் பூ.
0: மஞ்சள் பூவா? நிறுத்த செய்து பூ சொல்றீங்களா? மஞ்சள் பூ. அது பேர்
3: என்ன?
0: மஞ்சள் பூல எவ்வளவோ நிறம் இருக்கு. சரி, யோசிங்க. ஊர்.
3: ஊர் மதுரை சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டேன்.
3: மன்னார்குடி.
0: ஓகே. பழம்.
3: மாம்பழம்.
0: அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அழகான ஒரு பழம் இருக்கு. ஆஹா, மஞ்சள் புடிச்சுக்கிட்டீங்க. மஞ்சள் பூன்றீங்க, மஞ்சள் பழம்ன்றீங்க. ரத்த விருத்திக்கு உண்டான பழம். நான் தான் க்ளூ
3: கொடுத்துட்டேனே.
0: இனிப்பில் வந்ததற்கு நன்றி. அழகாக முயற்சி பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி கழகலரங்கம் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக விளையாடி போனோம். நேரம் இப்போது காலை 9:16 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம சூப்பரான பாடல் கேட்டுடலாம். மாரி 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து தனுஷ் தீ பாடின பாடல் இது.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: கலக்கலரகம் கேம் ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 9:22. இன்னைக்கு நேயர்கள்லாம் ரொம்பவே சூப்பரா அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நிறைய நேர் வந்துட்டே இருக்காங்க. அடுத்து யாரு விளையாட போறா அப்படின்றத கேட்டுலாம். வணக்கம், யாரு இங்க இருந்து?
2: தியாகராய நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கு. உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா? உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எழுத்து தா. தால வந்து என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரம், ஒரு ஊர், ஒரு விலங்கு, ஒரு பொருள்.

0: சொல்லிருப்பாங்க சொல்லிருங்க பாப்போம். தாள ஒரு மரம்.
1: தாவாமா?
0: ஆ தா.
1: ஆ தாள வந்து மரமா?
0: ஆ தா வரிசையில எந்த இது வேணாலும் சொல்லலாம். தானா வரிசை.
1: ஆ ஆ தா வரிசையா. சரி, அதுக்கு அடுத்து என்ன சொன்னீங்க?
0: ஊர்.
1: ஊரா?
0: ஆ
1: தாம்பரம்.

0: ஓகே, சின்னதா சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாவே சொல்லிட்டீங்க, போங்க அடுத்து பொருள்.
1: அப்புறம் வந்து திட்டை, ஊரு.
0: ஓ திட்டை, யோசிச்சிட்டீங்களா? பொருள், பொருள்.
1: மரம், மரம். இன்னொன்னு.
0: ஆ, மரம்,
1: மரம், மரம். பொருளா? பொருள்,
0: பொருளும் சொல்லணும் மரமும் சொல்லணும். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
1: தென்னை மரம் சொல்லலாமா?
0: ஓ, தாவர செய்தானே, தாராளமா சொல்லலாமே.
2: அனைவரும்
0: நலமும் நலம், நீங்களும் நலமா இருப்பீங்க நம்பலாம். உங்களுக்கான வார்த்தை அதே வார்த்தை தான், ஆனா அவங்க முதல் நேயர் சொன்ன வார்த்தை நீங்க மறுபடியும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், தான்ற ஒரு எழுத்துல வந்து மரம், ஊர், விலங்கு, பொருள். இப்ப வந்து நீங்க நீர்நிலையும் சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சி. இப்ப ஒரு மரம் சொல்லுங்க.
2: தட்டார் தொழில் மேடம்.
0: நான் தொழில் கேக்கல, மரம். மரம்,
2: மரமா மேடம்? மரம் சரியாவே ஞாபகம் வரல மேடம். இது சாலை
0: டக்குன்னு ஞாபகம் வரலப்பா.
2: மேடம்,
0: ஊர்,
2: ஊர் தரங்கம்பாடி மேடம்.
0: என்ன, என்ன பாடி?
2: தரங்கம்பாடி.
0: தரங்கம்பாடியா? எந்த மாவட்டத்தை சேர்ந்தது?
2: நூறு கூட தெரியும் மேடம், நூறு ஊரும் தெரியும்.
0: ஆ, சொல்லுங்க.
2: அதான் சரியா கக்கன் என்னைக்கு வர மாட்டேங்குது மேடம்.
0: ஓகே ஓகே, பரவாயில்லை. விலங்கு?
2: அதான் மரம் நேம் தான் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது மேடம்.
0: மரம் பேர் சரி, பரவாயில்ல. விலங்கு?
2: ஆ, ட்ரை பண்ணேன் வரல.
0: பரவாயில்லை.
2: மாடி தஞ்சாவூர்.
0: ஆ, சூப்பர். விலங்கு
2: நிறைய இருக்கு மேம், நூறு ஊர் இருக்கு மேடம், நூறும் தெரியும்.
0: ஓகே ஓகே ஓகே, விலங்கு நீங்க ஒண்ணு சொன்னா போதும். நீர்நிலையில கூட இன்னொன்னு சொல்லிருங்க, தாமிரபரணி சொன்னீங்க இல்லையா?
2: நீர்நிலையில வந்து இது.
0: சரி, அழகா யோசிச்சீங்க, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அழகா யோசிச்சீங்க. இனிப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்க இருந்து?
3: வணக்கம், திருத்தணில இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான எழுத்து. மரம், ஊர், விலங்கு, பொருள்.
3: மரம் வந்து தேவதாரு, ஒரு மரம் இருக்குது.
0: சூப்பர். அடுத்து ஊர்.
3: தாராபுரம் ஒரு ஊர் இருக்கு சேலம் மாவட்டத்துல நினைக்கிறேன்.
0: ஓகே. விலங்கு?
3: விலங்கு அங்கு. அடுத்தது?
0: அடுத்து பொருள்.
3: பொருளா? தங்க கொலுசு.
0: தங்க கொலுசு. ஓகே ஓகே.
3: அடுத்து விலங்கு கேட்டிங்க.
0: விலங்கு,
3: விலங்கு, விலங்கு, விலங்கு.
0: சரி, அடுத்து நீர் நிலைகள் ஏதாவது சொல்ல முடியுமா?
3: தேவாங்கு.
0: ஓகே, விலங்கு சொல்லிட்டீங்க. இனிப்பில் வந்ததற்கு நன்றி, அழகாக முயற்சி பண்ணீங்க. சூப்பராக இன்றைக்கி கேம் ஷோ வந்து போயிட்டுருக்கு. புகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்போது அழகாக பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்துலேருந்து தான்? பட்டாசு கத்தி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டலாம். அனிருத் இசையமைத்து பாடின பாடல் ஹிப்ஹாப் தமிழா வரிகளில்.
4: You know what? Guess who's back?

0: I'm out of here.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 9:31. கலக்கலரங்கும் நிகழ்ச்சி சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒரு எழுத்து கொடுத்து வார்த்தையை கண்டுபிடிக்கிற விளையாட்டு தான். நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, ரொம்ப அழகாக முயற்சி பண்ணுறாங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? இணைப்பிலிருந்து விடுபட்டாச்சு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?

0: ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம், நான் சென்னை நங்கநல்லூர் விஜயகுமார் பேசுறேன்.
1: உங்களுக்கான எழுத்து கொடுத்துடலாமா? பா.
0: ஆ, சொல்லலாம் மேடம்.
1: பா பா
0: பா.
1: ம், பால வந்து ஒரு பழம், ஒரு பறவை, ஒரு தொழில், ஒரு பூ. முடிஞ்சா ஊரையும் கண்டுபிடிக்கலாம்.
0: அப்படிங்களா?
1: ம், பால முத பழம் சொல்லுங்க.
0: பலாப்பழம்.
1: ஆ, ஓகே. அடுத்து பறவை.
0: பறவை
1: சரி. அடுத்து தொழில்.
0: தொழில் வந்து பட்டு, பட்டு புடவை, பட்டு புடவை ரெடி பண்ற ஆப்ஷன்.
1: அது நெசவு தொழில்.
0: கை தொழில், நெசவு, பட்டு தொழில்.
1: சரி. பூ.
0: பூ வந்து ஆளை வந்து
1: அழகாக முயற்சி பண்ணீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஆ, சொல்லுங்க சார். உங்களுக்கான எழுத்தும் அதே எழுத்து கொடுத்துடலாம். பா.
2: வரிசையா கேளுங்க மேடம், எனக்கு ஐடியா வரும்.
1: ஓகே. பான்ற எழுத்துல ஒரு பழம், பறவை, பூ, ஊர்.
2: பழம், பலாப்பழம்.
1: ஆ, முதல் நேயர் வந்து அந்த பழத்தை சொல்லிட்டாங்க, நீங்க வேறு ஒரு.
2: அடுத்து கேளுங்க மேடம்.
1: பறவை.
2: பறவை, பருந்து.
1: ஓகே. பூ.
2: பாரிஜாதம்.
1: ஓகே, சூப்பர். ஊர்.
2: ஊர் பாபநாசம்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். தொழில் எதுவும் ஞாபகம் இருக்கா?
2: தொழில் வந்து பருத்தி பின்னல்.
1: ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இணைப்பில் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். விவித் பாரதி தமிழ் முன்மலை 102.3 கலக்கல் இறங்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
3: சென்னை உரப்பாக்கம் மேடம்.
1: உங்கள் பேர்?
3: சிவகுமார் மேடம், உரப்பாக்கம்.
1: ஓகே. உங்களுக்கு, உங்களுக்கு உண்டான எழுத்தும் பாதான்.
3: பாதானா? பானை, பழம், பறவை, அப்படிதான மேடம்?
1: ஆமாம், அதே தான். பழம், பறவை, பூ, ஊர், முடிந்தால் தொழில்.
3: பழம் பப்பாளி.
1: ஆ, பறவை
3: பச்சைக்கிளி, கட்டைக்கிளி.
1: ஓ, சூப்பர். பூ.
3: அடுத்து ஊர் மேடம்.
1: ம், பூ, பூ, பூ, ஊர், எது வேணாலும் சொல்லலாம்.
3: ஊர் பட்டுக்கோட்டை.
1: ம், பூ.
3: பூ மட்டுமா?
1: ம்,
3: பருத்தி பூ.
1: ஓ, சூப்பர். தொழில் ஞாபகம் இருக்கா ஏதாவது நினைவில்?
3: தொழிலா?
1: நன்றி, சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நேர்கள்லாம் ரொம்பவே அழகா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு அழகான பாடல் கேட்டலாம். பம்பாய் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த பாடின பாடல், வைரமுத்துவின் கற்பனை வரிகள்ல.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த

0: இந்த நீர்முகத்தை தவற விடாதீர்கள் நீயர்களே.
1: கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் காலை 9:44. நேர்களில் ரொம்ப ரொம்ப திணறி திணறி அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் அங்கிருந்து இணைப்பில் இருந்து விடுபட்டாச்சு? அடுத்த நேயர் வணக்கம், யார் அங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். இது கலக்கலரங்கம், வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு கொடுக்கலாம் வார்த்தை. சா, சா என்ற சொல், சான்ற எழுத்துல நீங்க வந்து ஒரு விலங்கு, ஒரு ஊர், ஒரு காய், மரம், பூ.
2: பூ, சாமந்தி பூ.
1: சரி, ஓகே, சாமந்தி பூ. விலங்கு, விலங்கு,
2: விலங்கு, விலங்கு சாவலியா? உள்ளது மரம் சொன்னீங்களா?
1: மரமும் இருக்கு, காயும் இருக்கு, ஊரும் இருக்கு.
2: சந்தன மரம்.
1: ஓகே, குட். அடுத்து
2: அடுத்து என்ன சொன்னீங்க?
1: விலங்கு,
2: விலங்கு, விலங்கு எதுங்க?
1: விலங்கு, ஊர், காய்.
2: ஊர் சொல்லிட்டேன், ஊர் வந்து
1: சான்னு சொன்னோட டக்குனு வந்துட வேண்டாமா?
2: சாமந்தி பூ சொன்னேன்.
1: ஊரு என்னங்க? விவித் பாரதி தமிழ் பண்பலைய கேட்டுட்டு இருக்கீங்க, ஊரை கேட்டா இந்த சானா எழுத்துல ஊரு வர மாட்டேங்குது. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர் நீங்க?
2: செங்கல்பட்டு மேடம்.
1: அது எங்க இருக்கு?
2: செங்கல்பட்டு தெரியுங்களா? தாம்பரம் அடுத்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மேடம்.
1: ஊர் கேட்டேன், ஊர், ஊர்,
2: ஊர் வந்து
1: சானா எழுத்து சாதா சொல்லணும்ல, சானா வரிசையில எது வேண்டாம்னு சொல்லலாம். சரி, க்ளூ கொடுத்தாச்சு, சரி பரவாயில்ல. காய்,
2: காய் வந்து
1: அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அழக முயற்சி பண்ணீங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
3: திருவேட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா, எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, இப்ப நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்க, சான்ற எழுத்துல நீங்க முயற்சி பண்றீங்களா?
3: சொல்லுங்க பாப்பா.
1: சால ஒரு ஊர் சொல்லுங்க.
3: சால ஒரு ஊரா? சால வந்து நம்ம
1: சாதா சொல்லணும் இல்ல, சா வரிசையில சசா சிசி சுசு செசே சை சொசு சௌ.
3: அப்படியா? சால வந்து சாந்தோம் ஒரு ஊரு கிட்ட இல்ல, சாந்தோம்.
1: அது சர்ச் இல்லையா?
3: அப்படியா?
1: அது எங்க இருக்கு? அதை யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடலாமே. ஊர் இனிமேல் நிறைய நேர்கள் யோசிச்சிருப்பாங்க, ஆஹா நம்மளா இருந்தா சொல்லிருப்போமே.
3: அடுத்து
1: காய் சொல்லுங்க. நினைவில் இருக்கிறதா? இல்லாட்டி மரம் போயிடலாமா? தெரிந்தால் சொல்லுங்க. அப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா, சமையல் பொருள்ல யூஸ் பண்ணக்கூடிய சா வரிசையில என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க.
4: உங்களுக்கும்
1: அதே எழுத்து கொடுத்தலாம்.
4: பழம் வந்து சப்போட்டா? அப்புறமா பறவையினுடைய பெயர், விலங்கினுடைய பெயர் வந்து சிலந்தி அப்படின்னு சொல்றேன்.
1: சிலந்தி விலங்கா? பூச்சி இனம்.
4: பூச்சி விலங்கு அந்த இனங்கள்ல வரும்ல.
1: சரி, ஓகே. காய்,
4: காய் வந்து சுரக்காய்.
1: ஓகே. சால ஏதாவது ஒரு திரைப்படம் சொல்லுங்க பேரு டக்குன்னு.
4: சந்தித்த வேளை.
1: ஆஹா, திரைப்படத்தை கேட்டீங்கன்னா எங்க நினைப்புல டக்கு டக்குன்னு வந்துடும் மேடம் அப்படின்றீங்களா? சரி, அடுத்து பூ.
4: பூவின்

0: பூவினுடைய பேர் சாமந்தி.
1: சாமந்தி, அழக முயற்சி பண்ணீங்க சார், இணைப்புல வந்ததற்கு நன்றி. சூப்பர், இன்றைக்கி நேயர்கள்லாம் ரொம்பவே அழக முயற்சி பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இது கலக்கலரங்கம் நிகழ்ச்சி, நேரம் காலை 9:48 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய பாடல் பேட்டா திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியமும் அனிருத்தும் சேர்ந்து பாடின பாடல் விவேகாவுடைய கற்பனை வரிகளில் பாடல்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா இடியா இடிக்க.

0: கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பாடி 102.3 இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது ஷோ முடியறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு பேரை சந்திச்சிடலாம். இணைப்பில் நீக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ஷாலினி மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்வது யார், உங்க பேர் சொல்லலாம்? வனஜா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரி, உங்களுக்கான எழுத்து சொல்லிடலாமா? வா வா வா வா. ஒரு ஊர், ஒரு பூச்சி, ஒரு பழம், ஒரு பூ.
1: ஊர் வந்து வாழைப்பந்தல்.
0: வாழைப்பந்தல் எங்க இருக்கு
1: தெரியல மேடம். ஆனா இதுல ரேடியோல பேசுவாங்க, அப்பப்ப வாழைப்பந்தல் கேக்குறாங்க.
0: ஓ, ரேடியோல கேட்ட ஞாபகம், மகிழ்ச்சி. அடுத்து ஒரு பூச்சி.
1: பூச்சி வந்து வண்டு.
0: ஓகே. பழம்
1: வாழைப்பழம்.
0: பூ

0: வந்து வாடாமல்லி.
1: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகாக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
0: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
0: நான் கிண்டியிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்மா. ஆ சரி,
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ஆ எல்லோரும் நல்லா இருக்கோம்மா, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பலாம். சரி, உங்களுக்கான அதே எழுத்து தான் வா. ஆ வாழ தெரிஞ்சால் ஒரு பூர் ஒரு ஊரோட பேர் சொல்லுங்க.
0: வாணியம்பாடி.
1: ம், பூச்சி.
0: பூச்சி வந்து வண்ணத்து பூச்சி.
1: ஆ வேற ஒரு பூச்சி
0: வண்டு சொல்லிட்டாங்க அவங்க.
1: ம், சரி பரவாயில்ல. ஒரு திரைப்படத்தோட பெயர் சொல்லுங்க.
0: வா அருகில் வா.
1: ஓ திரைப்படம் பேர் சொன்னோன்னு நேர்கள் டக்கு டக்கு டக்கு வந்துருது, ரொம்ப சந்தோஷம். ஒரு பூ.
0: பூ வந்து வாடாமல்லி. வாழைப்பூ மேடம்.
1: வாழைப்பூ. ஓ அது காய்க்கு சொன்னாலும் பொருந்தும், வாழைப்பூ இருக்கிறதுனால அது காய்
0: பொருந்தும்.
1: சரி, காய்க்கு நீங்க சொல்லிட்டீங்க, வா பூவுக்கு முயற்சி பண்ணலாமா?
0: பூ வந்து வாடாமல்லி இருக்கு. அப்புறம்
1: ஓகே சூப்பரா முயற்சி பண்ணீங்கம்மா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் இனிக்குரிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம், நிறைவான நேயர். வணக்கம், யார் இங்கிருந்து? ஆ சொல்லுங்கம்மா, உங்களுக்கான எழுத்து வா. சரி, வாழை நிறைய பேர் சொல்லிட்டாங்க இல்லையா, வாழை நீங்க சமையல்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பொருள். ஒரு திரைப்படத்தோட பெயர். திரைப்படத்தோட பெயர்.
0: புதிய வார்ப்புகள்.
1: அது புதிய வார்ப்புகள். பால்ல புதிய வார்ப்புகள் நீங்க சொன்னீங்க, நான் கேட்டது வா. சரி யோசிங்க, ஒரு ஊரோட பேர் சொல்லுங்க. சரி ஓகே சந்தோஷம். ஒரு பூ.
0: அப்புறம் வேற சொல்லுங்க. வேற
1: பூ. பூ பழம்.
0: இது மாதுளை பழம்.
1: நான் கேட்டது வா.
0: வாழைப்பழம்.
1: அது அவங்க முதல் சொல்லிட்டாங்க, உங்களால வேற முயற்சி பண்ண முடியுமா?
0: வாழைப்பூ.
1: சரிம்மா, ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நேயர்கள்லாம் ரொம்பவே அழகாக முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட நிறைவு திருவாள இருக்குது. நேரம் காலை 9:56 ஆயிடுச்சு. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து? பட்டாசு திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் நிரஞ்சனா ராமன் பாடின பாடல், கார்த்திக் உடைய கற்பனையில் விவேக் மெர்வின் இசையில் பாடல்.

இதுவரை கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக அழகாக பங்கு பெற்று உங்களுக்கு தெரிஞ்ச பதிலாக சொன்னீங்க, அழகாக முயற்சி பண்ணீங்க. பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் ஆரம்பமாகும். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:40 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

ஆம் நேர்களே, இந்த கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று கொடுக்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விக்கான பதில்களை ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோடு பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இது. கார்ல் மார்க்ஸ் அவர்களின் சிந்தனை, ஒரு சிற்பத்தை படைக்கும் போது தன்னையும் படைத்து கொள்கிறான் சிற்பி அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒரு, அதாவது நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதற்குள்ளாக நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையை நாம் வந்து வளர்த்துக்கிடணும் அப்படின்றது தான். இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெருமை கிடையாது. அதில் நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அழகிய சிற்பமாக இருக்கும் இல்லையா? சரி, இந்த சிந்தனை வரிகளோடு வாங்க இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 2952 0853 மற்றும் முறையன் 2838 9871 இந்த இணைப்பு எண்ணில் நீங்கள் 0444 அதையும் சேர்த்து நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். வழக்கம் போல் ஒரு அழகான ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். அதுக்கப்புறமா நாம் கேள்விகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக காளிதாசன் கற்பனையில் தேவாவின் இசையில் மனோவும் சித்ராவும் பாடிய பாடலோடு தொடங்குகிறது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். இது கேள்விக்கு என்ன பதில்? இப்போ நிகழ்ச்சியில முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னை நங்கநல்லூர் உதயகுமார் பேசுறேன் மேடம்.
0: உதயகுமாரா?
1: விஜய்.
0: விஜயகுமார், சொல்லுங்க விஜயகுமார். அதாவது நீங்கள் வந்து பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியோட முதல் நேராக வந்திருக்கீங்க. கேள்வி என்ன அப்படின்றதே கேட்கலையே அப்படின்னு ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா உங்களுக்கு?
1: கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க?
0: என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு சொல் கொடுக்குறேன், அது வந்து எந்த விலங்கோட பேரை குறிக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்லணும், சரியா?
1: முதல் எழுத்து சொல்லுவீங்களா?
0: இல்லை இல்லை இல்லை, அந்த விலங்கு வந்து நாம் இப்போ வேற ஒரு பேர் சொல்கிறோம், அதற்கு இன்னொரு பேரை நான் கொடுக்குறேன், சரியா? அச்சுவம் அப்படின்னு ஒரு பேர்.
1: என்ன மேடம்?
0: அச்சுவம்.
1: இப்போ அதே நாலு எழுத்துல சொல்லுங்களா?
0: அப்படிலாம் இல்ல, அச்சுவம்ங்கிற சொல் வந்து எந்த விலங்கோட பேரை குறிக்குது அப்படின்னு சொல்லணும்.
1: ஓ, அப்படி சொல்லுங்க.
0: அச்சுவம் அப்படின்னா அது எந்த விலங்கோடைய பெயர் அப்படின்னு. அச்சோ, கஷ்டமா இருக்குதே அப்படின்னு இருக்கீங்களா? கஷ்டம்லாம் இல்ல, அழகா இப்ப நம்ம நண்பர்கள் சொல்லிருவாங்க. அப்படியே நீங்க விவத் பாரதி மட்டும் கேட்டுட்டே இருங்க, பதில் தெரிஞ்சிடும், சரியா? அதாவது முதல் நேரம் வந்ததுனால கொஞ்சம் அவருக்கு டக்குன்னு கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு இது வந்துருச்சு, அவ்வளவுதான். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்கம்மா வாங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அச்சுவம்?
2: சரி, அச்சுவம்னாக்கானை குறிக்குமா?
0: யானை? கிட்டத்தட்ட அது யானை கிடையாது, ஆனா யானைக்கான பெயர்ல நிறைய இருக்குது. ஆனா அச்சுவம் அப்படின்னா வேற ஒரு விலங்கின் பெயரும் கூட. அது யோசிக்கலாமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வாங்க
3: மேடம், வந்து மணிமாலா மேடம்.
0: வாங்க மணிமாலாமா, சொல்லுங்க
3: மேடம். குதிரை குறிக்கும் மேடம்.
0: குதிரையை குறிக்க கூடியதா? சரியா தெரியுமா? கரெக்டா அதுதானா? எப்படி சொல்றீங்க? அப்படியா? அச்சுவம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப அரிதான ஒரு வார்த்தை, அதனாலதான் நீங்க எப்படி கரெக்டா குதிரை அப்படின்னு சரியான பதில் தான் சொல்லிருக்கீங்க. பயப்பட வேண்டாம், எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் நான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி. அதாவது நிறைய அந்த மன்னர்களுடைய காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த படைகளுடைய பெயர் சொல்லும் போதும் யாகங்களுடைய பேரை சொல்லும் போதும் வந்து இதை வந்து நிறைய குறிப்பிடுவாங்க. யாகம் வளர்க்கிறதே வந்து இப்போ நம்ம அந்த சிவமீதம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விலங்கின் பெயர் அதிலெல்லாம் நிறைய இடம் பெற்றிருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அச்சுவம் அப்படின்றது குதிரை, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இதை ஞானாம்பிகா ரஞ்சன், அடுத்து அன்புராணி, பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், இவங்க எல்லாருமே வந்துட்டு முகநூல் பக்கத்துலேயும் பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி கமலாவர்தன் இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜும் அச்சுவம்னா குதிரை அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு.

எல்லாருக்குமான வாழ்த்துக்களோட குதிரைக்கு அச்சுமம் மட்டும்தான் பேர் இருக்கா? இல்லை, இன்னும் நிறைய பேர்கள் இருக்குது. அதை வந்து ஒரு ஹிண்டாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பரி, துரகம், பாடலம், கிள்ளை, பாய்மா, வாசி, துரகதம், உன்னி, தூசி, கந்தர்வம், கற்கி, அரி, அயம், இவுளி, மா, அச்சுவம், புறவி, கோரம், குரகதம், கோணம், கொக்கு, கொய்யுழை, சடிலம், கோடை, கந்துகம், கணவட்டம், பத்திரி, துரங்கம், குந்தம், அத்திரி. இத்தனை பேர் இருக்கா நாம் சொல்லக்கூடிய அந்த குதிரை அப்படின்ற ஒற்றை விலங்கின் பெயருக்கு பின்னால் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் சொல்லியாச்சு இல்லையா? கண்டிப்பாக இன்னொரு நாள் இதே இதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் மிகச்சரியாக சொல்லிடுவீங்க, ஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கேட்கலாமா?

0: பெரிய வீட்டு பணக்காரன் இந்த திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டோம். மனோவும் சித்ராவும் பாடியிருந்தாங்க. மு மேத்தாவுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் பாடல் வந்தது. இப்போ நம்ம முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு குதிரை அப்படின்ற சரியான பதில வீரதுரை, ஸ்ரீராமச்சந்திரன், தூத்துக்குடி ஸ்பிக்னஹர் ராஜேஷ், அடுத்து பாபு முள்ளக்காடு, ஹரிஹரன், இவங்க எல்லாருமே வந்து மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கான இந்த கேள்விக்கான பதிலை இந்த நிகழ்ச்சியில் பதிவிட்டுருக்கிறாங்க முகநூல் பக்கத்தில். சரி, அடுத்த கேள்வி என்ன? வணக்கம்
1: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: வாங்க, உங்களுக்கான சொல் கொடுக்குறேன். அது என்னன்றதை நம்ம கேட்கலாம். குலத்தம் அப்படின்றது வந்து ஒரு சிறுதானியம், அதாவது இந்த பயிர் வகைகளை சேர்ந்த ஒரு இதை குறிக்கக்கூடியது. எந்த பயிர் வகை, எந்த தானிய வகை அது?
1: குலத்தம் அப்படிங்கிறதா மேம்?
0: ஆமா.
1: நான் நினைக்கிறேன் இந்த கோதுமை அப்படிங்கறது பெயர் மேம்.
0: இல்ல. வணக்கம். வணக்கம், வாங்க, இணைப்புல இருக்கீங்க. சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? குலத்தம் அப்படின்ற சொல் எந்த தானிய வகையை குறிக்கிறது? குலத்தம் அப்படின்றது
2: குலத்தம்.
0: என்னங்கய்யா? திணை வகைன்னு சொல்றீங்களா? இல்ல. சரி, நன்றி, அடுத்த நேரத்து கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், ரேவதி ஸ்ரீராமன் நம்பத்துல கொள்ளு மேடம். அது
0: அருமை. எங்க இருந்து?
3: அது வந்து சமஸ்கிருத சொல்லு, குலத்தன்றது குலத்தான் வரும். அது
0: இல்ல இல்ல, தமிழ்ல இருந்து அது இதானது. ஏன்னா குலத்தம் வந்து நம்மளுடைய வேர் சொல் நமக்கு. அது
3: குலத்தம்
0: திலக் எப்படி நாம வந்து எள்ளுக்கு சொல்றோம் இல்லையா, திலம். அதுதான் வந்து நம்ம குலத்தம் அசுவமே வந்து நம்ம அசுவம் அப்படின்னு நம்ம சொல்லல இல்லையா. அச்சுவம்ல இருந்து அசுவம் வந்து சமஸ்கிருதம், அச்சுவம் வந்து தமிழ்.
3: எள்ளும் கொள்ளும் உடம்புக்கு ரொம்ப தானியத்துல ரொம்ப நல்லது மேடம்.
0: இது வந்து குலத்தம் அப்படின்றது வந்து
3: எள்ளுல கால்சியம் உண்டு, கொள்ளுல இது உண்டு.
0: சொல்லுங்க.
3: நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு மேடம். நவதானியங்கள் வந்து தொண்டல் பண்ணி சாப்பிடணும்னு டெய்லி சொல்லுவாங்களே.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள், தகவலுக்கு நன்றி நன்றி. அதாவது
3: ரொம்ப நேரமா லைன் கிடைக்கல, இப்ப கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: அருமையா பதிலும் பதிலோட வந்திருக்கீங்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நீங்க ஹோஸ்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. அதாவது குலத்தம் அப்படின்றது வந்து கொள்ளு காணம்னு சொல்லுவோம் இல்லையா, காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கொள்ளு காணம். இதை குறிப்பது அந்த குலத்தம் அப்படின்ற மற்றும் ஒரு சொல். ரொம்ப அழகாக அதற்கான விளக்கத்தோடையும் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நேயர். வாழ்த்துக்கள்.
4: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
5: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
4: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல

பறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நேரம் 10:30.
3: ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் கொள்ளு, அது யாரெல்லாம் சரியாக பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாலினி தேவி அருணாச்சலம், வனஜா சுந்தர், வீரதுரை, கமலா வரதன், ஹரிஹரன், அல்லிநகரம் மகாதேவன், அடுத்து மீரா வெங்கட்ராமன் வந்து அந்த குதிரை, அதுக்கும் இது ரெண்டுமே சேர்த்து இதில் பதில் போட்டிருக்காங்க, மேலப்பேடு தயாளன், ராமகிருஷ்ணன் குழம்பங்கொண்டான், இதில் இவங்க எத்தனை பேரும் இதில் பதிவிட்டுருக்குறாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். வணக்கம். வணக்கம் பவத் பாரதி. ஹலோ.
5: மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
2: ஆ, வாங்க வாங்க ஐயா. உங்களுக்கான சொல் வந்து திரையல் அப்படின்னு ஒரு சொல். திரையல் அப்படின்றது எந்த தாவர வகையை குறிக்கிறது?
5: தாவர வகையா?
2: ஆமாம், திரையல் அப்படின்னு ஒரு தாவர வகை, அதை நாம இப்ப வேற பேர்ல சொல்றோம், அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா?
5: வெற்றிலை.
2: என்னங்கய்யா?
5: வெற்றிலை.
2: வெற்றிலை, சரியா? அது
5: கேள்விப்பட்ட
2: மாதிரி இருக்கு. சரி, வேற ஒரு நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
6: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து, எப்படி இருக்கீங்க மேம்?
2: நலமா இருக்கோம்மா, சொல்லுங்க.
6: ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட பேசி.
2: மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்க முடிஞ்சதா, திரையல் அப்படின்றது எந்த தாவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்?
6: சாரி மேம், நான் மாப்ல கேட்டுட்டு இருக்கேன், இப்பதான்
2: கேட்டேன். ஓ, சரி சரி சரி. திரையல் அப்படின்னு கொடுத்துருந்தோம், ஸ்கிரீன் சொல்றோம் இல்லையா, திரை, அந்த திரையல் அப்படின்றது வந்து எந்த தாவர வகையை சேர்ந்தது?
7: வெற்றிலைதானா?
2: எப்படி அப்படி சரியா சொல்றீங்க? புரியல, திரையல் அது எப்படி? பரவாயில்ல, நண்பர்கள் வந்து ஒரு ஃப்ளூக்ல. வணக்கம்.
8: வணக்கம். வாழ்க மணிப்பாக்கம் கோபாலன், செம்மார்க்கா?
2: நல்ல மார்க்கையா, சொல்லுங்க. திரையல் அப்படின்றது எந்த தாவர வகை?
8: வெற்றிலை தான்.
2: வெற்றிலை தான், மூணு பேர் சொல்லிட்டீங்க, அதனால இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது வெற்றிலை.

இதுதான் வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது இந்த வெற்றிலைக்கு மெல்லிலை, தாம்பூலவல்லி, தாம்பூலி, நாகவல்லி, திரையல், இத்தனை பேர் வந்து இந்த வெற்றிலைக்கான பேராக இருக்குது. ரொம்ப அழகாக நம்ம நேர்கள் வந்து இணைப்பில் வந்து சொன்னாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மீரா வெங்கட்ராமன், சுகுணா தேவி, வெற்றிலை தாங்க அப்படின்னு அழகாக அதில் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், மேடவாக்கம் ஆனந்த் மணிமாலா, மாலினி தேவி அருணாச்சலம், அடுத்து இவங்க எல்லாருமே வந்து இந்த வெற்றிலை அப்படின்ற சரியான பதிலை வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. சிறையல் கிடையாதம்மா, திரையல் அது, அதுக்கு தான் ஸ்க்ரீன் அப்படின்னு கூட சொல்லணும். திரை, திரைப்படம், திரை இசை சொல்கிறோம் இல்லையா, அந்த இது திரையல் அப்படின்ற சொல். இவங்க கமலாவரதன் வந்து சிறையல் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க, அது கிடையாது, அது வந்து திரையல். சரியா? சரி, பரவாயில்ல. நம்ம நேயர்கள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எவ்வளோ சூப்பராக பதில் சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்மளுடைய என்ன சொல்ல, ஒரு அறிவார்த்தமான நேயர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. நேரம் 10:34:45 வாங்க, இன்னொரு பாடல் கேட்க போகிறோம். இப்போ ஒலிக்கும் இந்த பாடல் அன்னை வயல் திரைப்படத்தில். சிற்பியின் இசையில் பழனி பாரதி, வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீடு.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று கேள்விகளுக்கு மிகச்சரியான பதிலை ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா? சரி, நாங்களும் இதில் பங்கெடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேர்களுக்காக மீண்டும் தொலைபேசி எண்கள் ஒரு முறை 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871, இணைப்பு எண் 044. இப்போது சுகுணாதேவி அப்படின்ற ஒரு நேயர் வந்து தாம்பரத்துலேருந்து பதிவிட்டிருக்கிறாங்க. அதாவது, பழைய தமிழ் வார்த்தைகள் கண்டுபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமோ அப்படின்னு வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை தேடி மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறீர்கள், மூளைக்கு நல்ல வேலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அதாவது நிறைய இப்போ வந்து பயன்பாட்டிலிருந்து நம்ம குறைஞ்சிருச்சு இல்லையா, அதற்காக தான் தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம புதுசாக இது வந்து கண்டுபிடிச்சி சொல்லலை, இது நம்மக்கிட்டேயே இருக்கிற ஒரு பெயர் தான். ஆனாலும் பயன்பாடு அப்படின்றது இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறைப்படியே நம்ம நிறைய மறந்துடும். ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தூய தமிழ் சொல் இன்றைக்கி வந்து பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படிலாம் ஒரு அற்புதமான சொற்கள் இருந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாங்க அடுத்த நேரில் போவோம். வணக்கம். வணக்கம் பவத் பாரதி. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
2: ஆ, வாங்க பாபு. உங்களுக்கான சொல் வந்து உறவி அப்படின்றது. உறவி, இது
3: உறவி.
2: ஆமா, உறவிங்கிறது. உங்களுக்கு இன்னும் கூடுதலா சொல்லணும்னா, நீர்நிலைகள்ல ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
3: மேடம்,
2: உறவி, நீர்நிலை இருக்கு இல்லையா? அந்த நீர் தேக்கி வைக்கக்கூடிய இடம், நீர்நிலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த மாதிரி, அது மாதிரி தான் கண்மாய் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி வேறு ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இந்த உறவி அப்படின்றது. முயற்சிக்கலாமா, அடுத்த நீர் போலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புக்கு வந்தா தயவு செஞ்சு பேசிடுங்க, ஏன்னா லைன் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வாங்க என்
4: பெருமான்.
2: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கோம். சொல்லுங்களேன், உறவி அப்படின்றது எந்த நீர்நிலையை குறிக்குது?
4: என்னங்க?
2: ஊரணி.
4: ஊரணி சொல்லுவாங்க, ஊரணி.

ஊற்றா ஊரணியா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஊற்று வேற, ஊருணி வேற. ஊற்றுதான் சரியா அடிச்சீங்க. ஏன்னா நீங்க ரெண்டும் சொன்னதுனால எனக்கே ஒரு சின்ன ஒரு ஊருணின்றது வந்து நீர் தேங்கிய இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் ஊருணி இல்லையா? எப்போ இருக்கக்கூடியது. ஆனா ஊற்றுன்றது வந்து என்னன்னா ஊற ஊற தண்ணி எடுக்க எடுக்கதான் வந்து அதுல இருந்துகிட்டே இருக்கும். எப்போதுமே அதுல தண்ணி இருக்காது. நீங்க ஊத்துல தண்ணி எடுத்த பழக்கம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இப்ப நண்பர் சொன்னார் இல்லையா கண்மாய் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கண்மாய் இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தென் மாவட்ட பகுதிகளில் எல்லாம் கோடை காலத்தில் கண்மாய் வறண்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி இருக்கும்போது ராத்திரி முழுக்க முழுக்க அந்த கண்மாயிலே படுத்திருந்து இந்த ஊத்து தோண்டி ஊத்துலேருந்து ஊற ஊற ஊற ஊற அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு குடமாக எடுத்துகிட்டு போவாங்க. கரிசல் பகுதியில அது வந்து ரொம்ப, நீங்க தண்ணீர் தண்ணீர் படம் பார்த்திருந்தீங்கன்னா கூட தெரியும், அது அந்த கோவில்பட்டி அந்த வட்டார பகுதிகளில் அந்த ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாதி அந்த கரிசல் மண் படிஞ்சிருக்கும், அடியில பாதி தான் தண்ணி இருக்கும். அந்த அழியும் சேருமா சேர்த்து எடுத்துட்டு போவாங்க. அதுதான் ஊறு ஊற்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஊறுகின்ற நீர் ஊற்று நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது ஊறு புனல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. புனல்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து நீரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஊறு புனல் அஹி அ, நம்மளுடைய ஆயுத எழுத்து இக்கு போட்டு கீ போடுறாங்க. அஹி, உறவி, ஊற்று அப்படின்ற சொற்கள் எல்லாமே இந்த நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றத நாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ யாரெல்லாம் இதில் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, சிவன் அருண் ஆற்றங்கரையிலையும் வந்து ஊத்து தோண்டி தண்ணி எடுப்பாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கமலாவரதன், மேடவாக்கம் மணிமாலா, ஆலன் மணிமாலான்னு போட்டிருக்காங்க. அடுத்து அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மாலினி தேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், இவங்க எல்லாரும் வந்துட்டு ஊற்று அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியில் அரிய பாடல்களோடு அறியாத தகவல்களையும் அறிந்து கொண்டு இருக்கிறோம், நிகழ்ச்சி சிறப்பு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அத்தனை நேர்களுக்குமான வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல்

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வைரமுத்து வரிகளில் ஹலோ பிரதர் திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.
1: அனைவருக்கும் நீதி

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ.
1: ஆமா, நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா தான் சரியா கேக்கும். ஆமா, இப்ப சொல்லுங்க.
2: மேடம், நான் முள்ளிப்பாக்கம் சிவகாந்த் பேசுறேன். மேடம்,
1: எந்த ஊரு?
2: முள்ளிப்பாக்கம்.
1: முள்ளிப்பாக்கம்.

0: வணக்கம், சிவகாமி பேசுறீங்க. ஒரு சொல் குடுக்கறேன், அதாவது உரை அப்படிங்கிற சொல் வந்து எந்த உலோகத்தை குறிக்கும்? பரவாயில்லம்மா, பங்கெடுத்தமைக்கே வாழ்த்துக்கள். அதாவது முதல் முறையா பங்கெடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. வணக்கம். வணக்கம். உரை அப்படின்ற சொல், அதாவது நம்ம உரைனா நம்ம பேச்சு சொல்றோம் இல்லையா, அந்த அதை குறிக்கக்கூடிய உரை. வணக்கம்.
1: பாலாஜி அம்பத்தூர்ல இருந்து மேடம்.
0: ஆ வாங்க. உரை அப்படின்ற சொல் குறிக்கக்கூடிய உலோகம் எது?
1: தங்கம். தங்கத்தை குறிக்கும்.
0: எப்படி எப்படி? ஆ உரை
1: தரம் மாத்து பித்தளை கூட சொன்னா
0: புரியல.
1: தங்கம் தான் சொல்வாங்க.
0: அப்படிதான் சொல்லுவாங்களா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க.
2: என்ன
0: யார் பேசுறீங்கம்மா?
2: நல்லா இருக்கீங்களா? வணக்கம்.
0: அம்மா யார், உங்க பேர் சொல்லுங்கம்மா, ஊரும் பேரும்.
2: நங்கநல்லூர்ல இருந்து கனகம்.
0: கனகம், வாங்க வாங்க வாங்க. உரை அப்படின்ற சொல்
2: ஆனா இதுக்கு கொஞ்சம் தெரியும், குழு கொடுக்க முடியும்.
0: ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேரும் கூட அதுதான் இல்லையா, கனகம் அப்படின்னாலும் தங்கம்
2: தான்.
0: அப்ப அது சரிதானா அப்படின்றது தான் ஒரு சின்னதா ஒரு கிராஸ் செக், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம். வணக்கம். சரி பரவாயில்ல, கேள்விக்கு பதில் தெரியுமா? பொதுவா சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா செவிக்கு உரைகள் கம்பனியின் கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தங்கத்தை நம்ம அந்த தோய்த்து பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால பரவாயில்ல. உரை அப்படின்னா தங்கம் பொன், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது மட்டும் கிடையாது, மாசை பீதகம் மாடை வேங்கை சுவனம் காணம் கனகம் செந்தாது பொலம் வெறுக்கை ஏமம் உரை சாம்பூனதம் பூரி அப்படின்னும் ஒரு சொல் இருக்குது. ஈழம் திரவியம் செங்கோல் மாழை தபனியம் ஆடகம், இது எல்லாமே பொண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றது இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு நமக்கு. அருண்மொழியும் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையில் இந்த ஒலிக்கும் இந்த பாடல் வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. என் கேள்விக்கு என்ன பதில்?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்த நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறு தேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:03 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம்.
2: என்றும் இனியவை.
1: ஆம்னர்களே, ஆண்டுகள் பல கடந்தும் நம் மனங்களை ஆண்டு கொண்டிருக்கும் பாடல்களின் பவனியாக வலம் வர காத்திருக்கிறது இன்றைய நமது என்றும் இனியவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், வேதா

வின் இசையில் வருகிறது பாடல். 1966 வெளியான திரைப்படம் இது. இரு வல்லவர்கள் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

மலரோடு உறவாட காற்றுக்கு மட்டுமா பிடிக்கும்? இல்லை, மலரோடும் மங்கையோடும் உறவாடும் சுகம் மனதிற்குள் தேன் சுமக்கும் இதம். அதுவும் தனிமையில் நின்றால் அது இனிமையோ இனிமை. அந்த இனிமையை தந்து சென்றது நாம் கேட்ட அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல்

0: ஆசையில் சொல்லும் மனம் நில், அச்சத்தில் சொல்லும் மனம் செல். எதை ஏற்பது எதுவான போதும், நீ இல்லாமல் எதுவும் இல் என்பதே பொதுவான சொல் இல்லையா? இதே ஒரு கற்பனையில், இதே ஒரு தொடக்க வரியில் நாம் வந்து 10 மணிக்கு ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, நிகழ்ச்சியோட முதல் பாடலை, அதாவது 2வது பாடலை, நிக்கட்டுமா போகட்டுமா அப்படின்ற பாடல். கிட்டத்தட்ட எண்ணங்கள் ஒன்று, கற்பனையில் வரக்கூடிய உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த காலகட்டத்துக்கு தகுந்து அதை மாறுறதை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. நம்ம கேட்ட அந்த பாடல் இரும்பு திரை திரைப்படத்திற்காக கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய கற்பனையில் எஸ்வி வெங்கட்ராமன் இசையில் ஒழித்த பாடலை கேட்டு ரசித்தோம். பாடியிருந்தாங்க திருச்சி லோகநாதனும் ஜமுனா ராணியும்.
1: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

நேரம் 11:13 10 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல்

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி லீலா பாடியிருந்தது. கண்ணதாசன் இயற்றியிருந்த பாடலை இசையமைத்திருந்தார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திருமண நிகழ்வு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நடக்குமா, ஒரு வாரம் 10 நாட்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அது அந்த ஒரு ஒரு குதூகலம் இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கெலாம் அப்படி இல்லை, அந்த நேரத்துக்கு போனோமா, ஏதோ போகணுன்ற ஒரு இதுக்கு போயிட்டு மொய கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து நீட்டாக ஜிபே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அவசர யுகத்தில் எத்தனை சந்தோஷங்களை வந்து நாம் இழந்துட்டுருக்குறோம். இந்த பாடலில் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய கேலி, கிண்டல், வசை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் எல்லா விதமான கலாட்டமும் இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு பாடலில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாடல் கேட்டு முடிக்கும்போது நமக்கு நாமளும் அந்த இடத்துல இருந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு திருமண வீட்டுக்கே நம்ம போனாலும் அங்கே தான் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு, இந்த மாதிரியான பல இசைக்கோர்ப்புகள், அதுக்கு நடுவில் நாம் யாரோடையாவது பேசணும்னு நினச்சி போனால் கூட வந்து பேச முடியாது அப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு சூழலில் இப்படி பாட்டிலையாவது நாம் கேட்டுக்கிடுவோம், இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு ன்றதுக்கு சரியா. சரி, நேரம் இப்போ 11:20.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது என்றும் இனியவை.

நேர்களே, பி சுசீலாவின் குரலில் நாம் கேட்ட அந்த பாடல் வாலி இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இசையமைத்திருந்தது. கற்பகம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் இடம்பெற்றது.

தொலைவதும் தொலைப்பதும், தொலைந்தது கையில் கிடைப்பதும் எத்தனை அற்புதம். உணர்வின் பகிர்வுகள் காற்றலைகளில் கலந்து நம் உள்ளம் தொட்டது. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக ஒலித்த அந்த பாடலாக பாடியிருந்தார்கள் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும். பஞ்சோருணாச்சலம் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். காலங்கள் கடந்தும் நம் மனங்களில் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. 102.3 வெவத் பாரதி தமிழ் பண்பலையில்

1958 வெளியான திரைப்படம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனும் பி சுசீலாவும் பாடியிருந்த அந்த பாடல் பிள்ளைக்கனி அமுத திரைப்படத்திலிருந்து கேட்டோம். கே வி மகாதேவன் இசையில் அந்த பாடல் வந்தது. அற்புதமான ஒரு கற்பனை இல்லையா? அதாவது கள்ளமிலா அன்பை, கன்னித்தமிழ் பண்பை அள்ளி அதற்கு ஊட்டிட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வரிகள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும். நம்மளுடைய நமக்கும் மனசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, எப்படிலாம் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படின்றது. ஆனால் எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு கவிதை வரிகளாக இசையும் சேர்த்து அற்புதமான ஒரு பாடல். இப்போ கேட்டாலும் கூட எந்த வேளையில், அது காலையில், மதியம், மாலை நேரம், எந்த நேரம் அப்படின்றது இல்லாமல் அனைத்து நேரத்திற்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு இசை, கவி, இதெல்லாம் சேர்த்து கேட்கும்போது நம்மளுடைய மனதிற்கு அப்படி ஒரு இதம் தரும் பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையின் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: உரிமை இருக்கும் இடத்தில்தான் அந்த சின்ன சின்ன ஊடலும் இருக்கும் இல்லையா? தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, அதை கண்டு கண்டு எந்த உள்ளம் ஏங்குதே, அந்த வரிகளுக்குள்ளே வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு அந்த இதம் புரியும் இல்லையா? இது வானில் நிலவு வரக்கூடிய நேரமில்லை, ஆனாலும் வானொலியில் வந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து. பி வி ஸ்ரீனிவாசும் பி சுசீலாவும் பாடியிருந்த பாடல் அது. கற்பனை கூமா பாலசுப்ரமணியம், இசையமைத்திருந்தார் ஜி ராமநாதன்.
1: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
2: ओहो, घर का सारा काम मुझे ही करना पड़ता है. सफाई भी, शॉपिंग भी. शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனும் எல்ஆர் ஈஸ்வரியும் பாடிய பாடல். வாலி இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

மெல்ல அந்த பாடல் முடியும் போது நமக்குள்ளாக ஏதோ ஒன்று ஊடுருவி செல்லும் இல்லையா? காற்றும் பாட்டும் எப்போதும் இனிக்கும் சுவைதான். நெஞ்சில் இனித்திடும் உறவை, இன்பமெனும் உணர்வை தனித்து பெற முடியாது. பாடல் சொன்ன வரிகள் தான் இது. எத்தனை உண்மை இல்லையா? அதை இன்னொருவரோடு, இன்னொரு உறவோடு சேர்ந்து இணைந்து ரசிக்கும் போது அந்த சுகம் அலாதியானது. அதை சொன்னது பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக. பாடியிருந்தார்கள் ஏஎம் ராஜாவும் பி சுசீலாவும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் ஏஎம் ராஜா. நேரம் 11:54. 20 நொடி இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையமைப்பில் இது குடும்பத் தலைவன் திரைப்படத்திலிருந்து.

நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கத்தான் வேண்டுமா? இல்லை இல்லையா, பகவத் பாரதியில் இது போன்ற பாடல்கள் வரும்போது நிச்சயம் நம் மனதிற்குள்ளும் ஒரு மயக்கம் வந்து போகும்.

0: கேள்வி பிறந்தது பதில் தெரியல இல்லையா? நிச்சயமாக அந்த மயக்கம் வந்தது எப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இது மாதிரியான பாடல்களோடு இணைந்திருக்க எல்லாருக்குமே ஆசைதான். அது என்ன பண்ணலாம், காத்திருக்கலாம் நேர்களே. நாளை காலை 11:02 ஒலிக்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்காக. நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: இசை என்பது இதயத்தின் ஆழம் வரையிலும் சென்று இதம் தரக்கூடியது. அந்த இதத்தோடு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் நண்பகல் 12 மணி. காலத்தை கடந்த கானங்கள், மனதை வருடும் மெலோடிகள், நினைவுகளை மீண்டும் மலரச் செய்யும் இனிய இசைப்பயணம் இதோ இப்போது ஆரம்பமாகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இடைக்கால திரைப்பட பாடல்களின் இனிமையை இதயத்தில் தூவும் நேரமாக.
2: ரெட்ரோ நேரம்

காதல் முதல் தாய்ப்பாசம் வரை, நட்பு முதல் வாழ்க்கை தத்துவம் வரை, மனித உணர்வுகளின் ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் இசைமொழி கொடுத்த இளையராஜாவின் முத்தான பாடல்களுடன் உங்களை சந்திக்கிறது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல், கிராமத்து மண்ணின் மனம், பசுமையான வயல்வெளி, எளிமையான காதல், இவை அனைத்தையும் ஒரே பாடலில் கொண்டு வந்திருக்கிறாங்க இசையமைப்பாளர். நாட்டுப்புற இசைக்கருவிகளின் அழகிய பயன்பாடு இந்த பாடலை இன்னும் இயற்கையாகவே மாற்றுகிறது. அப்படி என்ன பாடல் இளையராஜா இசையமைத்த கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்து கற்பனை வரிகளுக்கு இளையராஜாவும் ஜானகியும் பாடின பாடல் இது.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இடைக்கால பாடல்களின் அணிவரிசையாக ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் நண்பகல் 12:07. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அருமையான பாடல். அப்படி என்ன பாடல்? காதல்ன்றது வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை, சில நேரங்களில் ஒரு பார்வையாலும் ஒரு மௌனத்தாலும் கூட உணர்த்தப்படலாம். அப்படிப்பட்ட காதலின் மென்மையை இசையாக வடித்த பாடல் இது. எஸ்பிபியோடைய தீன் குரலும் வாலியின் கவிதை வரிகளும் இளையராஜாவின் மெல்லிய இசையும் சேர்ந்து இந்த பாடலை காலம் கடந்த காவியமாக மாற்றியிருக்குது. மௌனராகம் திரைப்படத்திற்கான பாடலை கேட்கலாம்.

ரசிகர்களின் மனதை கவர்ந்த இடைக்கால பாடல்களின் அணிவரிசையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் நண்பகல் 12:13. சில பாடல்கள் காதலை மட்டும் சொல்லாது, வாழ்க்கையுடைய அழகான பருவமான இளமையையும் மனதில முதன் முதலாக மலரும் உணர்வுகளையும் நினைவூட்டும். அப்படிப்பட்ட பாடல்தான் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். பூந்தளிர் காற்றில் அசைவது மாதிரி இளமை மனமும் கனவுகளால் அசையுது. பள்ளி பருவத்துடைய தூய்மையான நட்பு, சொல்ல தெரியாத காதல், எதிர்காலம் பற்றிய இனிய கனவுகள், இது எல்லாத்தையும் மென்மையான இசையில் கொடுத்துருக்கிறாரு இளையராஜா. இந்த பாடலை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் கடந்து போன அந்த அழகான வசந்தகால நாட்கள் நினைவில் வந்து மனதை வருடி செல்லுது. அதனால தான் பல ஆண்டுகள் கடந்தும் இந்த பாடல் இன்றும் இளமையாகவே ஒலிக்கிறது. கங்கை மரனுடைய கற்பனை வரிகளில் இளையராஜா இசையமைத்து SP பாலசுப்ரமணியமும் ஜானகியும் பாடிய பாடலை கேட்கலாம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை சூப்பரா கேட்டு இருக்கும் இளையராஜா இசையமைப்பில் நேரம் நண்பகல் 12:19 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், ஆர்வமாக அழகழகாக பாடல் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அடுத்து என்ன பாடல்னு நேயர்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருப்பீங்க. அடுத்த பாடல் நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் வைரமுத்துவின் கற்பனை வரைகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், 80s உடைய இளைஞர்களுக்கு இதய துடிப்பாக இருந்த பாடல் இந்த பாடல். அது என்ன பாடல்? பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக தான் கேட்க போகிறோம். மேற்கத்திய கிட்டார் இசையையும் தமிழின் இனிமையையும் இணைத்து இளையராஜா உருவாக்கிய பாடல் இது. கனவுகளோடு வாழும் இளமையின் கீதம் என்றும் கூட சொல்லலாம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக வைரமுத்து கற்பனையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இளையராஜா இசையமைப்பில்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவற விடாதீர்கள் நேயர்களே.

இடைக்கால பாடல்களின் அணிவரிசையாக ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றின்றி முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் நண்பகல் 12:30 நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க. அன்புன்றது சில நேரங்களில் பேசாமல் புரிஞ்சுக்கிறது, அந்த அமைதியான அன்பின் மொழியே இந்த பாடல். கவிஞர் கண்ணதாசனுடைய கடைசி பாடலும் இதுதான் இதுதான் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. 3ஆம் பிறை திரைப்படத்திற்கான பாடலை தான் கேட்க போகிறோம்னு. இசையும் வரிகளும் ஒன்றாக இணைந்து இதயத்தை வரும் பாடல் இது. கேஜே இயேசுதாஸ் அவங்களுடைய வாய்ஸில் கண்ணதாசனுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் பாடல்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல், இந்த உலகத்தில் எந்த உறவும் ஈடு செய்ய முடியாத ஒன்று இருக்குது அப்படின்னா அது தாய்ப்பாசம். ஒரு குழந்தை எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் அம்மாவுடைய மடியில் கிடைக்கும் ஆறுதலுக்கு அது இணையே இல்லை. அந்த அன்பின் ஆழத்தை மனதை உருக்கும் வகையில் சொல்லும் பாடல் இது. இந்த பாடலை கேட்குற ஒவ்வொரு முறையும் அவங்கவுங்க அம்மாவுடைய முகம் கண் முன்னே வந்து நிற்கும் என்பதில் சந்தேகமில்லை.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததை விட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளை பொருட்களின் பட்டியலில் 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸிபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
3: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும், புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா கொள்முதல் பண்ணுகிறது.
4: இந்த 2 வருஷமா கதையே வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையா தெரியுது. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏத்தி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
1: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும், நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனோவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்னாகர், ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாப்போ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து

போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நேரம் நண்பகல் 12:51 இளையராஜா இசையமைத்த பாடல்களை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வரையில அடுத்த என்ன பாடல் அப்படின்ற யோசனை உங்களுக்கு வரும். அது என்ன பாடல் அப்படின்னா, இளையராஜாவுடைய இனிமையான மேட்டும் பாடலின் கவிதை நியமிக்க வரிகளும் இணைந்து கேட்பவங்களை ஒரு கனவு உலகத்துக்கே அழைத்து செல்லக்கூடிய பாடல் இது. நாயகன் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்கப்படும். இளையராஜா இசையமைத்து இளையராஜா குழுவினர் பாடின பாடல், அவரே வரிகள் அமைச்சு இசையமைத்து பாடின பாடல் இது. காதல்ன்ற ஒரு உணர்வு எவ்வளவு மென்மையானது அப்படின்றத உணர்த்தும் காலத்தால் அழியாத பாடலில் இதுவும் ஒரு பாடல்னு கூட சொல்லலாம்.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் சித்ரா அவங்களுடைய குரல்ல வாலியின் கற்பனை வரிகளில் இளையராஜா இசையமைத்த அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்கான பாடல்.

காதலின் மென்மை முதல் வாழ்க்கையின் தத்துவம் வரை மனித உணர்வுகளின் ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் இசை வடிவம் கொடுத்த இளையராஜாவின் முத்தான பாடல்களோடு பயணித்தோம் இதுவரை. மீண்டும் மற்றொரு இசை பயணத்தில் நாளை நண்பகல் 12:02 கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இது நேயர்களுக்கான நேரம். உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர்கள் விரும்பி கேட்க பாடலை தர காத்துட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். அதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா தொலைபேசி எடுங்க, நான் சொல்றேன் என்ன டயல் பண்ணீங்கன்னா இங்க நீங்க விரும்பி கேட்கிற பாடலை நாங்க ஒளிபரப்பிடுவோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னா 295-205-853 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்கு என்னன்னா 283-89-871 என்றுக்கும். மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண் 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் வந்து கொடுத்துடலாம். வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடின பாடல் வாலியின் கற்பனைக்கு இசை கங்கை அமரன்.

நேரம் பிற்பகல் 1:07 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களின் விருப்ப பாடல்கள் வளம் வரும் நேரத்தில் நம்ம கூட இணையக்கூடிய முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்றது கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்தமா? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். இணைப்பிலேருந்து விடுபட்டாங்கன்னு சரி, அவங்களுக்காக ஒரு பாடல் வந்து கொடுத்துடலாம். அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசிலா பாடின பாடல் வாலியின் கற்பனை வரிகளில் பாடல்.

0: நேயர்களின் விருப்ப பாடல்களை வழங்கும் இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. கேட்டிருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பிற்பகல் 1:12. நமக்குள்ள அடுத்த இணைப்புல இணையக்கூடிய நேயர் யார் எங்கிருந்துன்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தர்ம யுத்தம் படத்திலிருந்து ஒரு தங்க ரதத்தில் என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: இணைப்புல வந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்தலாம். கண்ணதாசனின் கற்பனை வரிகளில் இளையராஜா, இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இது. தர்ம யுத்தம் திரைப்படத்திற்காக.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பை 102.3 இணைப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், சென்னை பெரம்பூர்ல பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடல், இன்பம் பொங்கும் வெண்ணிலா.
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்துடலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக ராமநாதன் இசையமைப்பில் பி.வி. ஸ்ரீனிவாஸ், சுசிலா குரலில் பாடல்.

0: நேரம் பிற்பகல் 1:22. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: பாடல் கேக்க போறீங்க? பாடல் கொடுத்துடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் டிஎம் சவுந்தரராஜன் பாடின பாடல் புலமைப்பித்தன் கற்பனைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடலை கேட்டலாம். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 10:05 பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
6: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் டாட் ஜிஓவி டாட்

0: என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்கள் ஒலி உலாவரும் நிகழ்ச்சியாக பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பிற்பகல் 1:31. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார்? எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.
1: நல்லது. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: நம் நாடு மா படம். நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான்.
1: வைராகியமா இருக்கிறீங்க. நினைத்ததை நடத்திய முடிச்சிடணும். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடின பாடல், வாலியின் கற்பனைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல், நம் நாடு திரைப்படத்திற்காக.

0: இது நேயர்களுக்கான நேரமாக விவித் பாரதி தமிழ் பண்பலை 100.3 வழங்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததை நம்ம கூட பேசக்கூடிய நேயர் யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: ஹலோ, நான் அண்ணாநகர்ல இருந்து புஷ்பலதா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, நீங்க நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்க, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு? சரி, லைன் கிடைக்கலனா என்ன உங்கள் விருப்பம்? நிகழ்ச்சியில வந்து நீங்க லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா
1: உங்களுக்கு லெட்டர் எழுதி எல்லாம் போடுங்க. நாங்க போன்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ரொம்ப வருஷமா கேட்டு இருக்கிறோம்.
0: இன்னைக்கு வந்து உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு.
1: நேர் விருப்பத்துக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன், டெய்லி ட்ரை பண்ணா லைனே கிடைக்காது எனக்கு. சரி, இன்னைக்கு போட்டேன், டெய்லி விடாமுயற்சி போட்டேன்.
0: விடாமுயற்சி வெற்றி. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
1: பாட்டு வேற.
0: நன்றி நன்றி, இனிப்புல வந்ததற்கு. உங்களுக்காகவும் கேட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்தெல்லாம் உரிமை குரல் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சுசீலா பாடின பாடல் வாலியின் கற்பனைக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் பிற்பகல் 1:43. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. இணைப்பில் இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்காகவும் கேட்டுட்ருக்கிற எல்லா நேயருக்காகவும் ஒரு பாடல் கொடுத்தெல்லாம். புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது.

0: நேரம் பிற்பகல் 1:46, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததான் நம்ம கூட பேசக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கூட்டுத்தாக்குல இருந்து வேதாசலம் பேசுறேங்க.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: மலைக்கல்லன் படம் பேரு, எத்தனை காலம் தான் ஏமாத்துவார், அந்த பாட்டுங்க போடுங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயருக்காகவும் டிஎம் சவுந்தரராஜன் பாடின பாடல் சுப்பையா நாயுடு அவங்களுடைய இசையில மலைக்கல்லன் திரைப்படத்திற்கான பாடல் கேட்டலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னை கொளத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
0: என்ன பாடலாம் உங்களுக்கு கொடுக்கலாம்?
1: இருமலர்கள் படத்துல மாதவி பொன்மயிலால் தொகை விரித்தாள்.
0: பாடல் கொடுத்துடலாமா? இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடின பாடல் வாழையின் கற்பனை, வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையமைப்பில் ஈரம் மலர்கள் திரைப்படத்திற்கான பாடல்.

0: பதனி சனித தன தஜம் தபஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பபதன குஜம் ஜம்
1: நேரம் பிற்பகல் 1:55 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நிறைவான நேயரும் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: மேடம் சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
1: என்ன பாடல் சார் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: மேடம் எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரத்தம், பாடல் பார்த்தீங்கன்னா மழை வரும் அறிவுரி, அந்த பாடல் மேடம்.
1: பாடல் கொடுத்தெல்லாம் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயருக்காகவும் நான் முத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் பாடல் கொடுத்தெல்லாம்

0: இதுவரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் கேட்கலாம் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நாளை மதியம் 1 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் 2 மணிக்கான செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே.
1: Is Akashwani, and I'm Shagun Chopra with the Midday News. The headlines. G7 leaders adopt declarations on global stability, security cooperation and efforts to counter transnational organized crime. Prime Minister Narendra Modi to meet US President Donald Trump on the sidelines of G7 summit in Evian, France, to reach Paris this evening as part of his visit to France.

0: அருமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வேளை 2:16:06. இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதற்கு அடுத்து மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். இதுதான் அடுத்த 2:45 நேரத்திற்கான பயணத்திட்டமும் பாடல் திட்டமும். இன்னைக்கு ஒரு வரி என் கண்ணில் பட்டுச்சு. திறமைதான் ஏழையின் மூலதனம் அப்படின்ற ஒரு வரி தான் என் கண்ணில் பட்டுச்சு. அது ஏழைக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே அதுதான் மூலதனம். நம்ம திறமையை நம்ம சரியான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வைக்கும். அந்த உயர்ந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மை வந்து ஊக்குவிச்சு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அந்த இடத்த நாம் அடையணும். அதனால் அந்த திறமை தான் ஏழைக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே மூலதனம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி ஒரு வேளை நாம் உழைச்சி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மை சுற்றி கைத்தட்டுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதில் முக்கியமாக பல மாலைகள் நமக்கு வந்து விடும். அதில் முக்கியமானது பூ மாலை. இப்போ அந்த பூ மாலை இங்கே வருது, கேட்போம்.

0: இது ஒலித்தது அந்த பாடல் ஊட்டி வரை உறவு படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
0: 2:21:23 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பாட்டு வந்துருச்சு, இந்த பாட்டை வச்சு எந்த பாதையில் பாடல்கள் பயணிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறனால இப்போதைக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டை கொடுக்குறேன், இதையும் அதையும் தொடர்புபடுத்தி யோசிச்சு பாருங்கள் எந்த பக்கம் போதுன்னு. ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு பிடி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ஒரு 2:45 அந்த வாக்கில் வந்து நம்ம முகநூல் பக்கத்தில் நீங்கள் வந்து பதிவாக போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் சரியான பாதையில் அதை போய் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சில பொருளுக்கு சில விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் விலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதில் முக்கியமானது இந்த அன்பு, பாசம், காதல், இதெல்லாம் வந்து விலையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருவேளை சில விஷயங்களை நம்ம வந்து விலை போட முடியுமான்னா முடியாது தான். இங்கே இவர் சொல்கிறாரு, அப்படி விலை போட முடியாத ஒரு விஷயம் இயற்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான வானத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள். இந்த வானவில் தோன்றதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. ஒரு வேளை அதை விலை கொடுத்து இவ்வளோ தான் வானவில் அப்படின்னு சொல்லி அவங்க விலையே போட்டு கொடுத்தா கூட என்னால் வாங்கிட முடியும், அந்தளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறாரு ஹீரோ. சரி, அது ஓகே. இப்போ வரும்போது ஒரு தத்துவம் சொன்னோம்ல, திறமை தான் ஏழையோட மூலதனம். மூலதனம் மட்டும் இல்லை, மூளைத்தனமும் கூட. அந்த மூளைத்தனத்தை நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி பணக்காரராக நம்மளும் மாறலாம். சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா அதே விஷயம் இங்கேயும் வருது. அதாவது என்கிட்ட வானவில்லை வாங்குறது கூட காசு இருக்குது, ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆள் ஏன் கூட இல்லைன்னா நான் ஏழை ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில் வாலியினுடைய வரியில், இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
2: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடா பின்னாலதான் ஓடுங்கடா.
2: 2.4.3 www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
5: 2:31 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எந்த ஸ்டைல பாட்டு போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஓரளவு கணிக்கலாம். ஆனாலும் இன்னும் 1-2 பாட்டு வந்தாதான் ஓரளவு நம்ம இதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும். ஓரளவு இப்போது நீங்கள் கணிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 பாட்டை வச்சு இப்போவே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரக்கூடிய பாட்டுக்கும் லிங்க் இருக்குது. ஒன்று ஒன்றா நீங்கள் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது, பாட்டை மட்டும் கேட்கணும். பாட்டையும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பதில் கிடச்சிடும். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுத்து என்ன நடக்க வரப்போகுது, அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு

தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். பல நேரங்களில் சில நேரங்களில் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஓகே இது தானே அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு வந்துடும். அதே போல் தான் ஆனால் அந்த வினாத்தாள், வினாத்தாளுங்கிறதும் என்ன வரப்போகுது நமக்கு தெரியவே தெரியாது. அது வரைக்கும் நமக்கு பரபரப்பாக இருக்கும். கொஸ்டினை பார்த்த உடனே ஆஹா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வந்துருச்சு அப்படின்னு அப்போ கிடைக்குமே ஒரு சந்தோஷம், சூப்பராக இருக்கும். சில நேரங்களில் அது வித்தியாசமாகவும் இருக்கும். அந்த வினாத்தாள் தான் நமக்கு பெரும்பாலும் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போது அதே போல் வினாத்தாள் போல் நாமளும் பல நேரங்களில் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்துலையும் இந்த வினாத்தாள் எப்படி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ஆச்சரியத்தை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் இங்கேயும், இங்கேயும் அந்த வினாத்தாள் போல் ஒரு கணா இருக்கிறது. வினாத்தாள் எப்படி இருக்குதோ அதே போல் ஒரு கணாவும் இருக்குது. யாருக்குள்ளே இருக்குது கேட்டுருவோம்.

0: கேஜே இயேசுதாஸ் குரலில் வாலியின் வரியில் இளைய ராஜாவின் இதமான இசையில் அந்த இனிய பாடல் இதயம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 102.3 FM. கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல. இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
4: 2:41 38 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஓரளவு சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து முகநூலில் போடுங்க.

இல்லை கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சி இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ளே போட்டிங்கன்னா நீங்களாம் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுத்த பாட்டு, இப்போ சமீபத்தில் அப்பப்போ மழை வருது அப்படின்னு சொல்லி செய்திகளில் சொல்கிறாங்க. சில ஊர்களில் சொன்ன மாதிரி மழை வந்துடுது, சில ஏரியாக்களில் ஏதோ ஒரு பக்கம் கிழக்க மேற்கு அப்படிங்கிற மாதிரி வானம் அந்த ஊரில் பெய்கிற மழையை நம்ம ஊரில் அப்படி மின்னல் வெட்டி இடியெல்லாம் இடித்து அந்த ஊரில் பெய்யுது அப்படிங்கிறத நமக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். சரி, நம்ம ஊர் பக்கம் வருமா அப்படின்னு பார்த்தோம், அப்படியே டாடா காமிச்சிட்டு வரட்டாமாமே ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுதுல்ல. சில நேரங்கள் அதுவும் நடக்கும், நம்ம ஊருக்கு வருமானு சொல்லி ஆசையாக பார்ப்போம் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். சரி, இப்போ இங்கே இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. அதாவது மேற்கு பக்கமாக மேகங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாடலில் குறிப்பிட்றாங்க. அப்படி நகரும்போது ஏன்பா எங்கள் ஊருக்கும் கொஞ்சம் வாங்களேன், இங்கேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு போங்களேன், ரொம்ப புழுக்கமாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யோசித்து இந்த பாட்டை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடல் அப்படி வருது. சரி, என்ன தான் சொல்கிறாங்க, பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: கேஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி குரல்கள்ல வாலியினுடைய வரியில கங்கை அமரன் அவருடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் மௌன கீதங்கள் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: இது மியூசிக் இல்ல மேஜிக்.
3: நோ நோ, இது மேஜிக் இல்ல மியூசிக்.
2: மியூசிக்கா மேஜிக்கா
3: ரெண்டும் தான். கேளுங்க வர்ணஜாலம்,
2: ஞாயிறு முதல் வெள்ளி வரை,
3: மதியம் 3 முதல் 4 மணி வரை.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
0: 2:48 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த பாதையில போகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா முகநூல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நண்பர்கள் கருத்து பதிவுல போட்டிருக்காங்க, என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். கிட்டத்தட்ட 23 நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. யார் முதல்ல போட்டு என்ன விஷயத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். முரளி வணக்கம் சொல்லி மாடம்பாக்கம் அயன் முரளி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து முக வகை பற்றிய பாடல்கள் சரியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஓரளவு சரிதான், ஆனால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன துல்லியமாக சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லி உற்சாகமாக தொடர வாழ்த்துகள், நல்லா சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி மகிழ்ச்சி பொங்க வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி அருமையான பாடல், அந்த பூமாலை பூமாலையில் ஒரு மல்லிகை வந்துச்சுல்ல, சூப்பருங்க, ஊட்டி உறையோரோடு இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏழுகிணர் தேவா மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், நானும் இணைஞ்சிருக்கேன், மௌனகீதவங்கள் படத்தில் வந்த பாட்டு என்னோட ஃபேவரட்டுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்க சொல்லியிருக்காங்க, பொன்னேரி கலீல் அகமது பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. தீநகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் போட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எடப்பாளையம் சவுகார்பேட்டை அங்கேருந்து கந்தன் வள்ளி வந்திருக்காங்க, மகிழ்ச்சி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜேஷ் பெரியார் நகர்ந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைஞ்சிருக்கோங்கோ அப்படின்ட்டு இருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் வந்து இன்றைய எங்கள் ஸ்டைலில் பாடல்கள் முகத்தின் பாகங்களை இதழ் காது நெற்றி மூக்கு வர்ணித்து பாடும் பாடல்களின் தொகுப்பு அல்லது ஆபரணங்களின் பெயர்கள் வரும் பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாவதாக சொன்னீங்கல்ல, அதுதான் இப்போது நிகழ்ச்சியோட தலைப்பாக வச்சுருக்கேன். அதாவது கழுத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே முகம் காது மூக்கு இப்படிலாம் ஒன்று ஒன்றா நம்ம அணிகள் அணிகள் நிறையா அணிவோம்ல, அது சார்ந்த பாடல்கள் தான் வந்துட்டுருக்கு. ஓரளவு நீங்கள் ரெண்டு ரெண்டாக கொடுக்குறதுனால ஏதோ ஒன்று கிளிக் ஆகிடல, போன வாரமும் அப்படி தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், நீங்கள் இந்த மாதிரி குடிக்க கொடுக்க எனக்கும் அது க்ளூவாக இருக்கும், நானும் ஃபியூச்சரில் வருங்காலங்களில் அதெல்லாம் பயன்படுத்திப்பேன். சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்தோனிராஜ் காட்டுவாக்கம் சரியாக ஓரளவு கணிச்சிருக்கீங்க, சூப்பர், அட்டகாசம். அடுத்து வீரராகவன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி பகல் பொழுது வந்தது இன்ப உலா பாடல்கள் அனைத்தும் தேன் சுவை பல இன்னிசை ராகங்கள் தந்ததில்ல அல்லாலான்னு முடிச்சிருக்காரு நினைக்கிறேன். இதயத்தில் மகிழ்ச்சி தொட்டதில்ல பூமாலை மனம் வீசியதில்ல பூந்தன்றல் காற்று மிதந்ததில்ல காதோரம் நிறைந்தது வந்தது சென்றதில்ல அப்படி பாட்டிலே லிங்க் பண்ணியிருக்காரு. வானில் மின்னும் வண்ணனில வடிவம் தரும் பெண்ணின் முகத்தில அப்புறம் வர்ணனை மிளிரும் பண்பலையில அப்படின்னு சொல்லி அப்படியே வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யாரும் எஸ் முத்துக்குமரன் வெள்ளிவாக்கத்திலிருந்து வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம்

உங்களை வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களையும் படிச்சுட்டேன். ஆமாம், கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்தது எல்லாமே அணிகலன்கள் சார்ந்த பாடல்களாக தான் இருக்கும். அதில் ஒவ்வொன்றா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் வந்து பூ மாலை, அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு பாட்டுமே பார்த்தீங்கன்னா முதல்ல அது இல்லைனாலும் ஏதாவது ஒரு இடத்துல அணிகலன் சார்ந்த சில வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. காதோரம் லோலாக்கில் லோலாக்கு வந்திருக்கும், பொட்டு வைத்த பொட்டு, மூக்குத்தி பூ மேலே மூக்குத்தி வந்திருக்கும். அப்புறம் நம்ம இப்போ கொடுக்க போகிற நிறைவு பாடலில் இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா, ராக்கு ராக்கு அப்படிங்கிற பாட்டு வரல, ஹைட்ராக் முத்துராக்குன்ட்டு அந்த பாட்டில் ராக்குடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்புறமா அதையும் ஃபேஸ்புக்கில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைவு பாடல் இப்போது வந்துட்டுருக்கு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் ஆர்பி உதயகுமாரனுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிமையான பாடல் எஜமான் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இத்தோடு நம்ம நிகழ்ச்சியை இந்த எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சாச்சு. இந்த வேளை 2:55 இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிஎம் ஈஸ்ரம், அதாவது அமைப்புசாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை உருவாக்கும் திட்டம் பற்றிய உரையை நாம் இப்போது கேட்கலாம்.
1: இணைய வழியில் உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகம் செய்வது, வாகன போக்குவரத்து சேவைகளை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஸ்ரம் இணையதளத்தில் முறைப்படி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து ஈஸ்ரம் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இணையவழி சேவைகள் மற்றும் வர்த்தகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவு மற்றும் பிற பொருட்கள் விநியோகம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை போன்றவற்றில் வேலைவாய்ப்பும் அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இவை போன்ற வேலைகளில் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இவ்வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஈஸ்ரம் அட்டையை பெறுமாறு தற்போது மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஈஸ்ரம் என்பது இந்தியாவில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களின் விவரங்கள் அடங்கிய தேசிய தரவுதளமாகும். ஸ்ரம் என்ற சொல்லுக்கு தமிழில் தொழில் அல்லது வேலை என்று பொருள். இத்தளம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒன்று. பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்றவை இருப்பது தெரியும். அதென்ன ஈஸ்ரம் அட்டை என்று கேட்கிறீர்களா? நமது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு

0: டிஜிட்டல் அடையாள அட்டை தான் இந்த ஈஸ்ரம் அட்டை. தினசரி கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தெரு வியாபாரிகள், உணவு மற்றும் பொருட்களை இணைய வழியில் விநியோகம் செய்பவர்கள் போன்ற அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை வழங்குவதற்காக இந்த அட்டை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஸ்ரம் அட்டையை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது தரும் நன்மைகள் ஏராளம். அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எளிதில் சென்று சேர்வதற்கு இந்த அட்டை உதவுகிறது. 60 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த அட்டை வழிவகை செய்கிறது. வேலையில் நியாயமான ஊதியம், சரியான பணிச்சூழல் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதோடு தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்டவும் இந்த அட்டை உதவி புரியும். ஈஸ்ரம் அட்டையை வைத்திருப்பவர்கள் விபத்தில் மரணமடைந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் ஊனமுற்றாலோ 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறுவார்கள். அதுவே தொழிலாளி ஒருவர் பகுதியாக ஊனமுற்றால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். அதேபோல ஈஸ்ரம் அட்டையை வைத்திருக்கும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது துணைக்கு இந்த நன்மைகள் அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பாக இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும்படியான 12 இலக்க யுஏஎன் எண்ணையும் பயணிகள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் எந்த ஒரு நபரும் ஈஸ்ரம் அட்டைக்கு தகுதியானவர் ஆவார். 16 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். அதற்கு தொழிலாளர்களின் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு தேவைப்படும். ஈஸ்ரம் அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தை உங்கள் பகுதியில் இருக்கும் பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம் அல்லது ஆன்லைன் வழியாகவும் ஈஸ்ரம் இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். உங்களால் பொது சேவை மையத்தை கண்டறிய இயலவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சார்ந்துள்ள மாநிலம் மற்றும் வசிக்கும் மாவட்டம் போன்ற தகவல்களை ஈஸ்ரம் இணையதளத்தில் உள்ளிடுவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்தை எளிதில் கண்டறிந்துவிட முடியும். ஈஸ்ரம் குறித்த மேலும் தகவல்களை https://ஈஸ்ரம்.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவரேனும் இருந்தால் அவரையும் இந்த திட்டத்தில் சேர அறிவுறுத்துங்கள்.
1: நாம் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் PM ஈஸ்ரம், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுதளத்தை உருவாக்கும் திட்டம் பற்றிய உரையை கேட்டு முடித்தோம்.
2: Don.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:01 இந்த மணித்துளியில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இங்கேயும் அட்டகாசமான பாடல்கள் நமக்காக அணிவகுத்து காத்திருக்கிறது. சில பல நேரங்களில் மெய்மறந்து நம்ம பல விஷயங்களை பண்ணுவோம். அந்த மாதிரி சிறுத்தை படமானு எனக்கு தெரியல, ஒருவேளை சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சரி பண்ணி எனக்கு முகநூலில் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதாவது சாப்பாடு பரிமாறுற இடம், தமன்னாவும் சிறுத்தையில் ஹீரோவாக இருக்கக்கூடிய கார்த்தியும் வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு பரிமாறுற இடம்னு நினைக்கிறேன். சாம்பாரை முண்டு சாம்பாரோ ரசமோ முண்டு முண்டு இலையில் ஊற்றுறதுக்கு பதிலாக அவரோட பாக்கெட்டில் ஊற்றிட்டு இருப்பாங்க. சந்தான பக்கத்துலேருந்து பார்த்துட்டு போகிறோம், போது போது பாக்கெட் நொம்பிற போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கலாய்ப்பார். அதாவது மெய்மறந்து சில விஷயங்களை பண்ணும்போது எதை பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம். அதே போல் இங்கே ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு தட்டில் வந்து இட்லியும் சட்னியும் எங்கள் அம்மா ஊற்றிட்டாங்க, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இட்லியை மட்டும் சாப்பிட்டு

0: சட்னி அப்படியே வச்சுட்டேன். எங்கள் அம்மா திடீர்னு வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்ன பண்ணி வச்சுருக்கு, சட்னி அப்படியே கிடக்கு, இட்லி மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஏன் சமாளித்தார், எதுக்கு சமாளித்தார், பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.
1: Everybody

0: பாபா சேகல் பிரியதர்ஷினி குரல்களில் விவேகாவினுடைய வரியில் தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய அட்டகாசமான இசையில சிங்கம் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவேக்.

0: தி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
5: மூன்று மணி 8:28 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன வயசுல பள்ளிக்கூட பாடங்கள்ல கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சிருப்போம்ல, அந்த பாட்டினுடைய அந்த கருத்தை அப்படியே இங்கே உள்வாங்கிட்டு இங்கேயும் ஒரு வரி வருது. அது என்ன வரி அப்படின்னா, வாள் இன்றி போர் இன்றி வலிக்கின்ற யுத்தம் இன்றி இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன யாரோ ஜெயிச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் எல்லாமே என்னை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி ஜெயித்தாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: ஹரிணி, ரூப்குமார் ரத்தூட், ஆண்ட்ரியா ஜெர்மையா இவர்களுடைய குரல்களில் ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் மதராசப்பட்டினம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ன ரகுமந்தன் பேசுறேன்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 17 நிமிடம் 7 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பல நேரங்களில் உற்சாகத்தை கொடுக்கும், பல நேரங்களில் ஊக்கத்தை கொடுக்கும், இன்னும் பல நேரங்களில் கஷ்டத்தையும் கொடுக்கும். யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா அந்த வாங்கி கொடுக்குறவங்களுக்கு. அது வாங்கி கொடுக்குறவங்க தான் பல நேரங்களில் ரொம்ப அதிகமாக வாங்கி கொடுத்து ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு பொட்டு வைக்கணுமா, பொட்டு நான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொட்டு வாங்கி கொடுக்குறேன், அதுவும் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் யாருமே வைக்காத ஒரு பொட்டு வாங்கி தரேன், வெண்ணிலா இருக்குல்ல வெண்ணிலா, அந்த நிலாவை கொண்டு வந்து உனக்கு பொட்டாக தர்றேன், மூக்குத்தி வேணுமா மூக்குத்தி, நட்சத்திரம்ல உனக்கு வைரலாக வேணாம், நான் நட்சத்திரத்தையே உனக்கு வந்து மூக்குத்தியாக வச்சு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி, இப்படி என்னென்னலாம் முடியாதோ அதெல்லாம் நான் வந்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, அதெல்லாம் வேணாம் மச்சான், எனக்கு தேவை உங்கள் அன்புதான், உங்கள் அன்புதான் வேணும்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. பட் ரியல்லையும் அந்த மாதிரி சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அது அது இப்போ விஷயம் அது இல்லை. இந்த மாதிரி அவங்க அப்படி சொல்ல இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதாவது என்னென்னா, அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நான் செய்வேன் உனக்காக அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோலாம் வேணாம், உன்னுடைய அன்பு இங்கே இருக்க பாரு, உன்னுடைய அன்பு தான் எனக்கு வேணும், கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.
2: மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமா,

0: விஜய் ஏசுதாஸ் வேதா அவங்களுடைய குரல்கள்ல அந்த அட்டகாசமான பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னா, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: 102.3 FM.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: மூன்று மணி 25 நிமிடம் 12 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்போவுமே அழகாக தெரியும். அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது வேறு விஷயம். நம்மளுடைய விஷயங்கள் நம்மை சார்ந்தது நமக்கு எப்போவுமே பெருசாக தான் தெரியும். அதே போல் தான் நாமளும் நம்மளை உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருப்போம். யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை தட்டி கீழே தள்ளிவிடுறதுக்கு நம்ம விடவே மாட்டோம்ல, பெரும்பாலும் விடமாட்டோம். சில பல நேரங்களில் ஆமாம் இல்லை உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாட்டில் சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி ஒரு பேரழகி, அதாவது ஹீரோ ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து பேரழகி, உன்னுடைய பேரழகால் ஒரு பெரிய போரையே நடத்திக்கிட்டு இருக்க என் கூட, அதில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. அப்புறம் நீ என்னை பார்க்கும்போது உன் பார்வை என்னை கடத்திட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு. என்னெல்லாம் சொல்கிறாரு, எப்படிலாம் சொல்கிறாரு, கேட்டுருவோம்.

0: கோஷல் ஹரிச்சரண் குரல்கள்ல நான் முத்துக்குமாரனுடைய வரியில ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில அங்காடி தெரு படத்துல இருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 34 14 தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக நண்பர்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள, இன்னும் பலருக்குள்ள அந்த பேதங்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நிறைய நேரங்களில் பிரச்சனை தான் உண்டு பண்ணும். ஏதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துட்டு அப்பப்போ முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் பாட்டுக்குள்ளேயே இருக்குது. அதாவது இங்கே நீ நான் அப்படிங்கிற பேதங்கள்லாம் நமக்குள்ள தேவையே இல்லை. எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிட்டா நம்மக்கிட்ட சோகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சிரிக்கிற நேரம் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுனா தப்பு நண்பா, அழுகிற நேரத்துலேயும் நான் கூட இருப்பேன்டா, கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: சங்கர் மகாதேவன் குரல்ல யுகபாரதியினுடைய வரியில சுந்தர் சி பாபு அவருடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் நாடோடிகள் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
2: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
4: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 41:36 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மாலை கருக்களில் சோலை கருங்கில் பாட்டு கேட்டிருப்போம்ல, அதுல ஒரு வரி வரும், கண்ணுக்குள்ள வா வான்னு சொல்லுது, நெஞ்சுக்குள்ள போ போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும்ல, அதே விஷயம்தான் இங்கே இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கால் இருக்குல்ல கால், அது போக சொல்லி தள்ளுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது கால் வந்து போக சொல்லி தள்ளும்போது என்றா கண்ணு எங்கே போகிற இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி நெஞ்சு வந்து கில்லு தான் பாருங்க. கால் போக சொல்லுது ஆனால் இங்கே நெஞ்சு அங்கே போக சொன்ன நெஞ்சு இங்கே வந்து போகாத இங்கனக்குள்ளேயே நில்லு அப்படி

சொல்லி கிள்ளுதான். ஏன் கிள்ளுது, எதனால் கிள்ளுது, அதுவும் பார்த்தீங்கன்னா இதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இதுக்கு முடியல, எனக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்னும் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, கேட்டுருவோம் பாட்டை.

0: நிலுமே. ஸ்ரேயா கோஷல், நுரேஷ் ஐயர் குரல்களில், தாமரையினுடைய வரியில், ஜேம்ஸ் வசந்தினுடைய இசையில், பசங்க படத்திலிருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
4: Don.
5: Don. Don. Don. Don. Don.
6: Don. Don.
7: Na?
8: ஹலோ,
9: ஆமா, ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
7: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
9: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
7: நிறுத்தனா ப்ளீஸ்.
9: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
7: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற? இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன். தெரிஞ்சு.
9: ஓ, இதான் மேட்ரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் தங்கம், ஓகே?
7: அது அது நல்ல பையனு கழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
9: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
10: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: மூன்று மணி 50 நிமிடம் 10 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் முகநூலில் போட்ட பதிவுகளை என்னன்னு சொல்லி எட்டி பார்த்துடலாம். இசைக்கு தங்கம் அப்படிங்கிறவங்க வழக்கமாக ஒரு பூ கொடுப்பாங்க, இல்லை ஒரு பூங்கொத்து கொடுப்பாங்க. இவர் பூந்தொட்டியவே அப்படியே பூங்கொத்து மாதிரி கொடுத்துருக்காரு. சூப்பர். அப்படியே மின்னிட்டு இருக்கு, ஜிகு ஜிகுன்னு மின்னிட்டு இருக்கு. அந்தோணிராஜ் காட்டு பார்க்கலாம். ராக்கொடி என்பது பெண்கள் பாரம்பரியமாக தலை உச்சியில் அல்லது கொண்டையினுடைய பின்புறம் அணியக்கூடிய ஒரு தலை ஆபரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. ஆமாம், நானும் இது என்ன அது ராக்கு ராக்குன்னு வருது அந்த பாட்டில், ராக்கு முத்து ராக்குன்னு வருது. முத்துங்கிறது ஓரளவு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்குது, அது என்ன ராக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன் இந்த பாட்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ராக்கொடி அப்படின்னு வருதே அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி நானும் வரும்போது தான் கண்டுபிடிச்சிருந்தேன். ரொம்ப தேடலுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதில் தலையில் அணியக்கூடிய ஆபரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னதான் சரி, தலை உச்சி இல்லை அப்படின்ற மாதிரி அதுதான் சரியான பதில். சூப்பர். அந்தோணி ராய் காட்டுப்பாக்கம் கலக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹேமலதா, ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ராஜமாணிக்கம் கோபி, பாடல்கள் வர்ணஜாலம் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. அந்த மொதல் பாட்டு போச்சு பாருங்க, ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராக்கு என்றால் மரியாதை என்று அர்த்தம், விடை சரியா அப்படின்னு சொல்லி இயக்குனர் தேவா போட்டிருக்கிறீங்க. நான் வேணா இன்னும் அதை ஆராய்ச்சி பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியல, பட் நான் கண்டுபிடிச்ச ஒரு வேலை எதிர்காலத்தில் சொல்கிறேன். நீங்களும் கூடுதல் விவரங்கள் இருந்தால் போட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து வெடி சரவெடி வர்ணஜாலம், அதிரடி அனைத்து இசை கோலம், அடிக்கடி வர்ணம் இது போன்ற மாயம் அப்படின்னு சொல்லி அழகுபட தரணும் பண்பலை கீதம் அப்படின்னு போட்டு அவருடைய இம் அப்படின்ற முடிகிற மாதிரி அதை அப்படியே அழகுபட வரியை கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலப்பட்டு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. அதன் பிறகு ஏ ஹரிஹரன், காதல் என்பது ஆயுதங்கள் இல்லாத ஒரு போர் என்பதை இந்த வரி உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி முன்னொரு பாட்டுக்கு சொன்னான்ல, கத்தியின்றி ரத்தமிடின்னு உதாரணம் சொல்லி சொன்னால அதுக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பூக்கள் பூக்கும் தருணம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு விஷயத்தை ஒரு கவிஞர் மாதிரி கொடுத்துருக்காரு. பூக்கள் பூக்கும் தருணம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி

அடடே ஆச்சரிய குறிப்பிட்ட மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருக்காரு. சூப்பர் அட்டகாசம். அதுக்கப்புறம் சோமசுந்தர பிரபு, தா சோமசுந்தர பிரபு பழைய சென்னை பழைய வண்ணாரப்பட்டிலிருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டு பாட்டெலாம் நல்லா வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. பர்வதவர்த்தினி இனிய மாலை வணக்கம் வாழ்த்துகள்னு சொல்லிருக்காங்க. கலீல் அகமது, பாட்டெலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆட்டம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டுருக்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சோலை ரீஜா மனோகரன் வர்ணஜாலம் நிகழ்ச்சி வாழ்த்துகள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லோருடைய கருத்துக்களையும் படிச்சுட்டேன். நிகழ்ச்சியில் அடுத்து என்ன பாட்டு? இப்போ நம்ம ஊருக்குள்ளெலாம் நம்மளை பற்றி நாமளே பெருமையாக பில்டப் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படத்தில் கூட வரும், சிவகார்த்திகேயன் படம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினைக்கிறேன். நீ ஒரு கோடி பேர் சிவகார்த்திகேயன்ட்ட வந்து பறவை மணியமாக சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரி பறவை மணியமாக வேறு யாரும் தெரியல, ஒரு பாட்டி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டார் அவர் அப்படிங்கிறதுக்கு, ஒரு கோடி பே அப்படிம்பாங்க, ஒரு கோடி நீ பார்த்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்பாரு, ஆமாம் பே ஒரு கோடி பே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லுவாங்க. அதே விஷயந்தான் இப்போ எங்கள் ஹீரோயின் சொல்கிறாங்க, தஞ்சாவூர் மேலம்ங்க எங்கள் கல்யாணத்தில் நடந்தாலும் தஞ்சாவூர் மேலம்ங்க தமிழ்நாடே வாழ்த்து சொல்லிச்சு, அதுவும் சிவகாசி சிவகாசியில் கூடிய வேட்டு சத்தம் பாருங்கள், ஊரே சும்மா கிழிக்கிற அளவுக்கு வெடி வெடித்தோம், தென்னாட்டு நெய் சாப்பாட்டில் நெய் இருக்கிற வாசம் பாருங்கள், எங்கள் செட்டிநாட்டு சமையல் வாசம், இந்த நெய் அந்த தென்னாட்டு நெய் எடுத்து செட்டிநாட்டு சமையல் செஞ்சோம்ல அது எங்கே எது வரைக்கும் போக தெரியுமா, நியூயார்க்கை தாண்டி வரைக்கும் கூட மூக்க அப்படி துளைக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. என்ன கல்யாணம் என்ன சாப்பாடு கேட்டுருவோம்.

சுபா முத்கல் நித்யசி மகாதேவன் வினித்ரா குரல்கள்ல வைரமுத்தனுடைய வரியில ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில ஆனந்த தாண்டவம் படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். இனி தொடர்வது மாலை 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 33.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 4:03:20. இந்த மணித்துலிருந்து மாலை 5 மணி வரை நமக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை தான் ஆட போறோம். அதை என்னப்பா தமிழில் விளையாடி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நான் 6 தலைப்புகளில் கேள்விகளை அப்படி அள்ளி எட்டு இருந்திருப்பேன். உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமோ அதை கிள்ளி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதிலிருந்து சொல்லுவேன். அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது முதல் தலைப்பு, ரெண்டாவது தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை கண்டு வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது ஒரு ரெண்டாவது தலைப்பு, மூன்றாவது தலைப்பு வார்த்தைகளை வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, 4வது தலைப்பு குறிப்பறிதல், 5வது தலைப்பு சரியா தவற, 6வது தலைப்பு கணித ஆட்டம். இந்த மாதிரி வினாக்களை இப்படி தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறலாம் நீங்கள் நம்மகிட்ட கேட்டு வாங்கி விளையாடலாம். சரி, எப்படி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொலைபேசி எண்கள் 2 இருக்கிறது. 1 முதல் எண் 2952508533 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் இருக்கிறது 2838989871 அப்படிங்கிற இந்த இன்னும் இருக்கிறது. இந்த ரெண்டு நம்பரில் வந்து எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற இணைப்பு குறிப்பிட்டனா குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு யாரையா பேசிகிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் அழைக்கிறதுக்கு வந்துட்டாங்க நண்பர்கள், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க எப்படி பதில் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க பேசலாம். வணக்கம், கலா எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க மேம், எந்த ஏரியா? அரக்கோணம். கலா, வாங்க, எந்த தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: சரியா தவறா.
1: சரியா தவறா, எளிமையா கடினமா?
2: ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியா கொடுக்கணும். சரி, ஓகே, உங்களுக்காகவே ஈஸியா, ரொம்ப ஈஸியா ஒரு சாப்பிட்ற ஐட்டம் தான் கேள்வி உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த வடை பஜ்ஜிலாம் நம்ம வீட்டுல செய்யறோம்ல, அது பத்தின ஒரு கேள்விதான். ஓகே, நான் உங்க இல்லை சந்தோஷம் பாருங்க அப்படியே. சரி, ஓகே, இப்போ நான் எதுவும் வடையோ பஜ்ஜிலாம் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை, நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்புறமா எனக்கு அனுப்பிடுங்க வீட்டில இருந்தா. சரி, ஓகே, நான் இப்போ சொல்றேன், நான் விஷயத்தை படிக்கிறேன், அது சரியா தவறான்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. சூடான வடை அல்லது பஜ்ஜியை நாம் செய்தித்தாள்களில், அதாவது நியூஸ் பேப்பர் வைத்து எண்ணெய் வடியை செய்து சாப்பிடுவது, செய்தித்தாள் காகிதம் எண்ணெயை நன்றாக உறிஞ்சுவதால் உடலுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு எளிய வீட்டு முறையாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது சரியா தவிர மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சூடாக இருக்கக்கூடிய பஜ்ஜி வடை இதெல்லாம் நியூஸ் பேப்பரை வச்சு அமுக்கிட்டு சாப்பிட்றோம்ல, அந்த நியூஸ் பேப்பர் எண்ணெயை உறிஞ்சிவிடுது, அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு வீட்டு முறை, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
2: சரி சார்.
1: சரின்றீங்களா? எதனால சொல்கிறீங்க? பாதி போகும், பாதி போகாது, அந்த பாதி எடுக்கிறதுங்களா? மத்தபடி அதுல இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே செய்தித்தாள்கள், செய்திகள்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
2: எண்ணெயை
1: மட்டும் எடுக்கிறதுக்கு பேசாதீங்க, நான் அது மட்டும் சொல்லல, அது ஒரு பாதுகாப்பான வீட்டு முறைன்னு சொல்றேன். அப்படி வந்து செஞ்சா அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்றேன், நல்லதா கெட்டதா அப்படிங்கறத கேள்வி, நீங்க சரின்னு சொல்றீங்க. சரி, ஓகே, நான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேக்குறத அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நன்றி மேம், நன்றி மேம், முயற்சி பண்ணிருக்கீங்க, நன்றி. ஸோ வந்து சமீபத்திலாம் செய்திகள்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள் மேம்.
3: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம் வனஜா, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி வச்சுருந்தா அதை எடுத்துக்கிறீங்களா இல்லை வேறு வேணுமா?
3: அந்த கேள்விக்கு வந்து

0: தவறு சார்.
1: தவறு எதனால எனக்கு காரணத்தோட சொல்லுங்க.
0: ஒற்றுமை
1: எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ஈஸியாவே கொடுக்கணுமா? சரி ரொம்ப ஈஸியா கொடுக்கறேன். முதல் வார்த்தை உடற்பயிற்சி, அதான் எக்ஸசைஸ். இரண்டாவது வார்த்தை சமச்சீர் உணவு, அதான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். மூன்றாவது வார்த்தை போதுமான உறக்கம், அடக்யூட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான்காவது வார்த்தை மன அழுத்த மேலாண்மை. இந்த நான்கு வார்த்தைகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உடற்பயிற்சி, சமச்சீர் உணவு, போதுமான உறக்கம், மன அழுத்த மேலாண்மை, இதெல்லாம் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டது. என்ன சம்பந்தப்பட்டது? நோய் சம்பந்தப்பட்டதா? இன்னும் கொஞ்சம் வாங்கலேன், ஓரளவு வந்துட்டீங்க. ஆனா உடற்பயிற்சியில நோய் சம்பந்தப்பட்டதா? இது எல்லாமே இருந்தா நாம எப்படி இருப்போம்? அவ்வளவுதான், நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை வாழ்க்கை முறை அம்சங்கள் அவ்வளவுதான். நோய் வந்தாதான் இதெல்லாம் பண்ணணும் இல்ல, அனுதினமும் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா நோயே நம்ம கிட்ட வராது. அது இப்ப இருக்கிற சிஸ்டம். ஒழுங்கா நம்ம தூங்கணும், ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டா, ஒழுங்கா அங்கங்க நாலு இடத்துக்கு நடந்து போனோம்னா எல்லாமே சரியா வந்துட போகுது. அதைத்தான டாக்டர்கள் சொல்றாங்க. சூப்பர், பரவாயில்ல, சரியா ஓரளவு கெஸ் பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, அவ்வளவுதான், இவங்க சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். அதெல்லாம் எங்கெங்க ஃபாலோ பண்றாங்க, எங்கேயாவது டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லித்தாங்க ஒரு நோய் ஒரு பிரச்சனை பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க அவங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆமா, கிட்டத்தட்ட உண்மைதான். பெரும்பாலும் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பண்றதில்ல. இதுல வந்து என்னன்னா, உடற்பயிற்சி, சமச்சீர் உணவு, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் தூங்கிட்டாலும் பிரச்சனை, தூங்காமையே இருந்தாலும் பிரச்சனை. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல அந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது தினமும் நம்ம எங்கேயாவது போகலாம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய நோய்கள், முக்கியமாக அந்த சர்க்கரை நோய், பிபி, ஹை பிபிலாம் வருது இல்லையா, இதய நோய்கள்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் முக்கியமான காரணங்கள் இதெல்லாம் நம்ம அனுதினமும் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய காலமாக நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம், உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து ஒரு பாட்டு வரப்போது. பாடலுக்கு முன்பாக,
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: 102.3 FM. நாம சொன்ன மாதிரி இந்த உடற்பயிற்சி பல விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம தான் இந்திரன், நாம தான் சந்திரன். இந்த பாட்டில் வர மாதிரி நாம தான் எல்லாமே.
3: என்ன அழுக்காலும் பச்சலிலே, ரெண்டு கண்ணையும் மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, கை தட்டுகிற ஓசையிலே, புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.

0: மாணிக்க விநாயகம் பன்னி குரல்கள்ல விவேகாவினுடைய வரையில தேவி ஸ்ரீ பிரசாத் அவனுடைய அட்டகாசமான இசையில சிங்கம் படத்துல இருந்து அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 17 நிமிடம் 27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். கடந்த கேள்விக்கு முன்னாடி வந்த ஒரு கேள்வி, கடந்த கேள்வி வந்து ஒற்றுமையில் உடம்பு சம்மந்தப்பட்ட உணவு, அது பற்றி ஒரு விஷயத்தை கேட்டோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி இந்த வட பஜ்ஜிலாம் நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிட்றமே, அதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஒரு முறை, வீட்டு முறைன்னு சொன்னேன், அது தவறு என்பது மிகச்சரியான பதில். அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். செய்தித்தாள்களில் அச்சிடப்படக்கூடிய அந்த மை, அவங்க கடைசியில் சொன்னாங்களே அதுதான், அந்த பிரிண்டிங் இங்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கரையக்கூடிய நச்சு வேதிப்பொருட்கள், அதில் என்னென்ன இருக்குது கேள்விப்பட்டுக்கோங்க. நச்சு வேதிப்பொருட்கள் அதாவது ஈயம், லெட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கன உலோகங்கள் இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இந்த சூடான எண்ணெய் பசை உள்ள அந்த உணவுகள் அது மேலே நம்ம வைக்கும்போது அந்த மை உருகி உணவோடு கலந்து விடுகிறது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள், நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த எண்ணெயை விட கொடூரமான விஷயங்கள் அந்த மையிலிருந்து நம்ம உடம்புக்கு பரவுது. அதே போல் ஒரு காகிதத்தை தயாரிக்கணும் அப்படின்னா அது தொழிற்சாலைகளில் என்னென்ன நடைமுறைகளை தாண்டி தயாரிக்கப்படுகிறது. அந்த காகிதத்தை வெண்மையாக்கிறதுக்கு பல வேதிப்பொருட்கள்லாம் சேர்த்து தான் அந்த காகிதம் வெண்மையாக்கப்படும். மறுசூழ்ச்சி செய்யும் போதோ இல்லை புதுசாக தயாரிக்கும் போதோ அந்த காகிதத்தை வெண்மையாக்கணும் இல்லையா, அதுக்காக பல ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் பல கெமிக்கல்ஸ் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் அதில் பிரிண்டிங் பண்ணப்படுவ பிரிண்ட் ஆகிற அந்த இங்கு, அதுக்கப்புறம் பல பேருனுடைய கை. அந்த கோவிட் காலத்தில் கொரோனா காலத்தில் ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாது, காத்து பற்றக்கூடாதுன்னு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தோம், அதே போல் விஷயந்தான் இங்கேயும். பல பேரின் கைகளை தாண்டித்தான் செய்தித்தாள் நம்முடைய அந்த பஜ்ஜிலையோ டீலையோ, சாரி மன்னிக்கணும், பஜ்ஜிலையோ உடையிலையோ வருது இல்லையா. இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த மை, கன உலோகங்கள் அபாயம், இதெல்லாம் தாண்டி சுகாதாரம் இல்லாத சூழல், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். எண்ணெயை உறிஞ்சிட்டு சாப்பிட்றது நல்லது தான், ஆனால் எதில் உறிஞ்சிரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பேப்பரில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா ஃபுட் கிரேட் பேப்பர் அப்படின்னு சொல்லி சில பேப்பர்கள் இருக்குது, உணவுக்குன்னே தயாரிக்கப்பட்ட காகிதங்கள் இருக்குது, அது போல் பயன்படுத்தலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய சுகாதாரத்திற்கும் ரொம்ப நல்லது. சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் இணைகிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துருங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் வந்துருங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி, சொல்லுங்க, எந்த தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பெல் அடிச்சிட்டே எடுத்ததே தெரியல.
1: பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதான் வேற எங்கேயும் பேசிட்டு இருக்கீங்களா? என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஒற்றுமை.
1: ஒற்றுமை எளிமையா கடினமா?
2: எப்படினாலும் கொடுங்க, கண்டுபிடிச்சிருவோம்.
1: எப்படினாலும் கொடுங்க, அதானே. சரி, உங்களுக்காகவே சொல்றேன். மின் வணிகம், அதான் இ காமர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. முதல் வார்த்தை மின் வணிகம். மூன்றாவது வார்த்தை ஆன்லைன் கல்வி, இணையதளம் வாயிலாக கல்வி கற்கிறது, இ-லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது வார்த்தை தொலைதூர வேலை, ரிமோட் ஒர்க், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த நான்கு வார்த்தைகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம்.
2: எல்லாமே ஆள் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் குடுக்கிறது தானே.
1: ஆள் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் குடுக்கிறதா?
2: கம்யூனிகேஷன்ல அந்த நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றத்துல வர்றது.
1: ஓகே, பரிமாற்றத்துல வர்றது, அது என்ன? அதுதான் கேள்வி. பரிமாற்றத்துல வர்றதுன்ற ஓரளவு பக்கம் வரி ஓரளவு நெருங்கிட்டீங்க.
2: பணம் பரிமாற்றம்.
1: நாலு வார்த்தையை சொல்லிருக்க, பணம் மட்டும் சொல்லலையே. மின் வணிகம் அதாவது வியாபாரம், அப்புறம் பணம் மாத்திக்கிறது, கல்வி கத்துக்கிறது, வீட்ல இருந்தே வேலை பாக்குறது, இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பாருங்க. இதெல்லாம் இப்போ நிறைய அதிகமா இருக்குல்ல. இதை யோசிங்க இதான் வேணும். இணையம் அப்படின்னு வந்துட்டீங்க. இன்னும் அந்த இணையத்துல வந்து யோசிங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இணையம் அப்படிங்கறதா ரைட்டு, அதுல இருந்து அப்படியே யோசிங்க. நீங்க சரியா கண்டுபிடிச்சிங்க. என்ன எனக்கு ஃபார்மேஷன் பண்ணி சொல்லுங்க. இணையத்தின் வருகைக்கு பிறகு மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்த நான்கு பெரிய சேவைகள் இதெல்லாம். இணைய வருகைக்கு பின்னாடி நடந்த மாற்றங்கள் மக்கள் வாழ்க்கை முறையில. சரிங்களா, ஓகே, ஓரளவு கணிச்சிட்டீங்க, நன்றி.
2: என்னது?

0: சொன்னாரு, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெள்ளம் சக்கரை அத மாதிரி
1: இன்னும் சிறப்பா இருக்கும். சூப்பர், சிறப்பு. அதெல்லாம் பை எடுத்துட்டு போறது அசிங்கம் எல்லாம் கேவலம் இல்ல. நம்ம பை, நம்ம பையன் கெத்தோட போகணும், அதான சொல்றீங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை, அட்டகாசம். நன்றி நன்றி. அதான் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டப்பை துணிப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பசங்க கொஞ்சம் மேலக்கில் பார்ப்பாங்க, என்ன இதை போய் நான் எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிற மாதிரி தோணும், பட் உண்மையில் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் சிறந்தது. சரிங்களா, இவங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம்.
2: வணக்கம வணக்கம
1: வணக்கம், சொல்லுங்கள், யாரங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்கள். திருநின்றவூர் கணபதி. சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பில் உங்களுக்கு கேள்வி வேணும், என்ன தலைப்பு சொல்லுங்கள். சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணாலும் உங்க இஷ்டம். சரி ஓகே, உங்களுக்காகவே நம்ம வீடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்கட்டுமா? நம் வீடுகளில் மின் கசிவு அல்லது அதிகப்படியான மின் சுமை ஏற்படும் போது மின் சாதனங்களை பாதுகாக்க பயன்படும் சுற்று முறிப்பான MCB, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், MCB பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதுதான். பழைய ஃபியூஸ் கம்பிகளைப் போல உருகாமல் காந்தப்புலம் அல்லது வெப்ப விரிவாக்கம் மூலம் மின் இணைப்பை தானாகவே ட்ரிப் செய்து அணைக்கும் நவீன தொழில்நுட்பம் கொண்டது. சரியா தவறா, அதாவது இந்த MCB அப்படிங்கிறது பழைய ஃபியூஸ் கம்பி மாதிரிலாம் இல்லாமல் தானே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அதுவும் என்னென்ன பிரச்சனைனா மின் கசிவு இல்லை அதிகப்படியான மின் சுமை, அதாவது ஓவர்லோடு இல்லை ஏதாவது இந்த மாதிரி நடக்கும்போது ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி தானே வந்து ஆஃப் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா? ஆரம்ப காலங்களில் கனெக்ட் பண்ணுவோம், அது வந்து பல பிரச்சனைகள் கொடுத்தது. இப்போ இதான அந்த MCB என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப கம்பியெல்லாம் மாற்றுறதுக்கு பதிலாக அந்த மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், அது பேர்லேயே சர்க்கியூட் பிரேக்கர்னு இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தானே அந்த மின் சுற்றை துண்டித்து விடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் MCB வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓவர்லோட் ஆகி சம்டைம் என்னென்னா வெப்பம் அதிகமாகி லோடு ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், ஏதாவது நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா உடனே மில்லி செகண்டில் கரண்ட்டை கட் பண்ணி விட்டு நம்ம உசுரை காப்பாற்றக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் அது பண்ணுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே பாதுகாப்பு. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு வருது, பாடலுக்கு முன்பாக.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க. 102.3

0: நவீன் குரல்ல வைரமுத்தருடைய வரியில எஸ் தமன் அவருடைய அட்டகாசமான இசையில மம்புட்டியான் பிரசாந்த் நடிச்சு 2011 வெளிவந்த மம்புட்டியான் படத்துல இருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
3: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
2: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா,
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
6: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 32 14 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து ஆட வந்திருப்பவர் யார் கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், யாரை இருந்து கூப்பிடுறீங்க?
7: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து.
0: சத்யநாராயணன் பெரம்பூர்ல இருந்து எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க.
7: சரி, அந்த எம்சிபி மாதிரியே சரியா தவறானு கேளுங்களா.
0: எம்சிபி மாதிரியே சரியா தவறா கேக்கணுமா? ஓ, எம்சிபிக்காக வெயிட் பண்ணிருந்தீங்களா? பயன்படுத்தும் அயோடின் கலந்த உப்பு, அதாவது அயோடைஸ்டு சால்ட், காற்றில் திறந்து வைக்கப்பட்டால் அதில் உள்ள அயோடின் சத்து காற்றில் உள்ள

0: ஈரப்பதத்தை உறிஞ்சி உப்பின் தரத்தை பல மடங்கு உயர்த்துவதால் அதை எப்போதும் திறந்த பாத்திரத்திலேயே திறந்த நிலையிலேயே வைக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
1: திறந்து வைக்கணும்னு சொல்றேன்.
0: அதாவது என்னன்னு சுருக்கமா சொல்றேன், அயோடின் கலந்த உப்பு காத்துல இருக்கிற ஈரப்பதத்தினால உறிஞ்சி இன்னும் அதனோட தரம் அதிகமா கூடும், அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சது மூலமா தரம் கூடுகிறது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? அதனால திறந்தே வைக்கணும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
1: தவறு.
0: தவறு. எதனால ஏதாவது தெரியுமா? பொதுவாவே நம்ம ஊர்கள எதையும் நம்ம சாப்பிடற பொருளை திறந்து வைக்க மாட்டாங்க. ரொம்ப சூடா இருக்கு, ஏதாவது ஆறணும்னா மட்டும் தான் திறந்து வைப்போமே தவிர, சாப்பிட்ற பொருளை உப்போ மிளகாய் பொடியோ இல்ல மஞ்சள் தூளோ இல்ல அறுப்பு அரிசி பருப்பு வைக்கிற பாத்திரம் எதையுமே நம்ம திறந்து வைக்க மாட்டோம்ல. அவ்வளவுதான், இயல்பிலேயே நம்ம வந்து அதை கவர் பண்ணி தான் வைப்போம், மூடி தான் வைப்போம். அதே விஷயம் தான் இங்கேயும். உப்பில சேர்க்கப்படக்கூடிய பொட்டாசியம் அயோடைடு, அதாவது அந்த பொட்டாசியம் அயோடைடு பாத்தீங்கன்னா, காற்றில் உள்ள ஈரப்பதம் சூரிய ஒளியோடு வினை புரிஞ்சுது அப்படின்னா எளிதில் ஆவியாகிரும், சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உப்புல கலந்த அயோடின் எதுக்காக கலக்குறோம் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. அது வந்து ஆவியாகி ஓடி போயிருது, வெறும் உப்பு மட்டும்தான் அதுல இருக்குது. அந்த அயோடின் கலந்த உப்பை நம்ம திறந்து வச்சோம் அப்படின்னா அந்த சத்து ஆவியாகி போயிருது. இதனால முன்கழுத்து கழலை அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் வந்து அப்புறம் அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் அந்த அயோடின் நம்ம சேர்க்குறோம். திறந்து வச்சோம்னா அதெல்லாம் ஓடி போயிருது, அப்புறம் அந்த நோயெல்லாம் நமக்கு அசால்ட்டாக வந்துடும், அப்புறம் என்ன பயன்? அதனால மூடியே வச்சோம் அப்படின்னா தான் சிறப்பு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சென்னை நூம்பலிருந்து ஹேமா சார்.
0: சென்னை நூம்பலிருந்து ஹேமா, வாங்க, எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: எனக்கு கடினம் சார், எப்பவுமே நான் கடினம் தான்.
0: எப்பவுமே கடினம் தான், எளிமையா கடினமா?
2: நீங்க கொடுக்க எப்படியோ தெரிஞ்சது சொல்றேன், இல்லைன்னா
0: அடுத்தனே. சரி, ஓகே, உங்களுக்காகவே ஒரு பள்ளிக்கூடத்து கணக்கு. நீங்க வந்து இப்ப ஒரு பள்ளிக்கூடத்து வாகன ஓட்டுநர் அப்படின்னு நினைச்சுக்கீங்க. நீங்க வந்து பள்ளிக்கூட வாகன ஓட்டுநரா இருக்கிற பட்சத்துல தினசரி நீங்க 40 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் செய்யணும். ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் வண்டி ஓடுது. எரிபொருள் விலை வந்து இப்ப ஒரு லிட்டர் 100 ரூபா அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு வாரத்துக்கு 5 நாள் வேலை பாக்குறீங்க. இப்ப 80 எரிபொருள் செலவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. 5 நாள் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டால மாசத்துக்கு எத்தனை நாள் வரும்? 20 நாள். 20 நாள் மாசத்துக்கு வேலை பாக்குறீங்க. அந்த 20 நாள் மாசம் உங்க வண்டியை வந்து பராமரிக்கிறதுக்காக 2000 ரூபா செலவு பண்றீங்க.
2: ஒண்ணு
0: இல்ல, நான் திரும்ப அப்படியே எளிமையா சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க போதும். வேணாலும் வச்சுங்க, நோட்டு கால்குலேட்டர் என்ன வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இது பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது, எனக்கு நீங்க கால்குலேட்டர் வச்சு சொன்னாலும் ஓகே தான், எனக்கு தேவை பதில். ஓகேங்களா? நான் கேள்வியை முடிச்சிடறேன். 40 கிலோமீட்டர்

0: வாரத்துக்கு 5 நாள் வேலை பாக்குறீங்க.
1: 5 நாள்னா இப்ப 2000 ரூபாய்.
0: ஆ, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு செலவு? 2000 ரூபாய்
1: ஒரு வாரத்துக்கு. 2000 ரூபாய்.
0: அப்ப மாசத்துக்கு எவ்வளவு செலவு? 8000 ரூபாய் சொல்லுங்க.
1: பஜ்ஜியே சாப்பிட வேணாம் ஆஹா அது நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டமாச்சு.
0: ஓகே, பரவாயில்ல, கணக்குக்கு சரியா சொல்லிட்டீங்க. அப்ப உங்க வீட்டுல பஜ்ஜி சாப்பிடுறீங்களா இல்லையாங்கறத இனிமே வச்சு ஆள் வச்சுதான் செக் பண்ணணும்.
1: நாங்க சாப்பிடுறது இல்ல.
0: பரவாயில்ல,
1: வீட்லயும் செய்ய மாட்டேன்.
0: சூப்பர், பஜ்ஜியே சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, பாப்போம், நான் என்னைக்கா ஃபியூச்சர்ல உங்க டெஸ்ட் பண்ற அப்புறமா. நன்றி நன்றி நன்றி. பாருங்க, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பஜ்ஜியால பிரச்சனையா, அந்த பஜ்ஜியே வேணாம் அப்படின்னு முடிவெட்டுட்டாங்க. ரொம்ப நல்ல முடிவு மாதிரி தெரியும், ஆனால் அப்புறம் ஏதாவது கண்ணில் பஜ்ஜி கிஜி வந்தால் மனசு மாறிடும், சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாட்டு வருது. பாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாட்டு சொல்லும், கேட்டுருவோம்.

0: ரஞ்சித் சைந்தவி குரல்கள்ல சிநேகனுடைய வரியில, மணிஷ் சர்மாவினுடைய அட்டகாசமான இசையில, மாப்பிள்ளை தனுஷ் நடிச்ச மாப்பிள்ளை படத்துல இருந்து 2011 வந்துச்சு அந்த படம், அந்த மாப்பிள்ளை படத்துல இருந்து அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தமிழ் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி. தமிழ் பண்பலை மாலை வணக்கம் சார். சொல்லுங்க, யாரைங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார். ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. கணிதம். ஓகே, எளிமையா கடினமா எப்படி வேணும் சொல்லுங்க. ஒரு வேலையை முடிக்க 20 ஆட்கள் 12 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. 20 ஆட்கள் வந்து 12 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. அதே வேலையை 10 நாள்ல முடிக்கணும்னா எத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்க, கூடுதலா எத்தனை ஆட்கள் தேவைப்படுவார்கள், இது ஒரு கேள்வி.
4: 10 நாள்ல முடிக்கணும்.
0: ஆமா, 12 நாள்ல முடிஞ்சத இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தா 10 நாள்ல முடிக்கணும் டார்கெட். இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, குடி போகணும், 10 நாள்ல குடி போகணும், இதான் டார்கெட். ஏற்கனவே 12 நாட்கள் ஆனது, 20 ஆட்கள் வேலை பார்த்தாங்க, இப்ப 10 நாள்ல முடிக்கணுங்கிறது டார்கெட். ஓகேங்களா, எத்தனை பேர் தேவை முதல் கேள்வி. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸி தான். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் அப்படின்னா அந்த வேலையை முடிக்க ஆகக்கூடிய மொத்த ஊதிய செலவு எவ்வளோ, இப்ப எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா தேவை, எல்லாருக்கும் எவ்வளவு சம்பளம் அப்படிங்கறதான் கணக்கு.
4: இப்போ
0: ஒரு நாளைக்கு
4: 500 ரூபாய்
0: இல்ல, நம்ம அதை கடைசியா போய்க்கலாம். எனக்கு அந்த முதல் ஸ்டிப்ப மட்டும் வரீங்களா, எத்தனை பேர் இன்னும் கூடுதலா தேவைப்படுவாங்கன்னு கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் எங்க
4: போலாம்.
0: 120,000. சூப்பர், நீங்க கண்டுபிடிச்சீங்க. எனக்கு ஒண்ணு ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே வாங்க, எத்தனை பேர் கூடுதலா தேவைப்படுவாங்க அங்க இருந்து வாங்க.
4: இதுக்கு வந்து 10 நாள்ல முடிக்கணும்.
0: ஆமா, 10 நாள்ல முடிக்கணும். நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கவா?
4: 20 × 12 / 10.
0: சூப்பர் சூப்பர், அட்டகாசம் சொல்லுங்க.
4: 24 பேர்
0: வேணும்.
4: 24 பேர் இருந்தா 10 நாள்ல முடிச்சிரலாம்.
0: ஓகே, 20 பேர் இருக்கும்போது 12 நாள் அப்படினா இன்னும் ஒரு 4 பேர் இருந்தா 10 நாள்ல முடிச்சிரலாம். சூப்பர், இப்ப 4 ஆட்கள் கூடுதலா தேவை, 120,000 சம்பளம். சிறப்பு சிறப்பு, கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சூப்பர் சார்,
4: நன்றி,
0: வாழ்த்துக்கள் கலக்கிட்டீங்க. அவ்வளோதான், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், இதெல்லாம் பெரிய பெரிய எக்ஸாமில் வரும். ஒரு வேலையை இத்தனை பேர் இத்தனை நாளில் முடிக்கிறாங்க, ஒரு ட்ரெயின் இங்கேருந்து ஒரே நேரத்தில் இங்கேருந்து போகுது, இன்னொரு ட்ரெயின் அங்கேருந்து வருது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, கேட்கும்போது தலையை சுத்தம். பட் நம்ம இவர் பாருங்க, ராயப்பேட்டை வெங்கட் கலக்கிட்டார். சூப்பர் சார், அட்டகாசம். ஓகே, அதே தான். அந்த இப்போ 20 ஆட்கள் 12 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த மொத்த வேலையும்

0: ஆட்கள் இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நாட்கள் 20 × 12 = 240, இதுதான் முதல் விஷயம், அதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் 10 நாளில் முடிக்கணும்னா 240 / 10 போட்டோம்னா 24 ஆட்கள் கிடச்சி போயிடும், அவ்வளோதான். இப்போது கூடுதலாக வேலை செய்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது 24, ஏற்கனவே 20 மைனஸ் போட்டால் 4 பேர் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா இன்புட் பேர் தான் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு 500 ரூபா சம்பளம் சொன்னோம், அப்போ 240 ஆட்கள் × 500 போட்டிங்கன்னா 120,000 ரூபா வரும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 24 ஆட்கள் மொத்தமாக 240 ஆள் நாட்கள், இவ்வளோ வேலை நடக்கிறது அங்கே, அதுதான் விஷயம். அதெல்லாம் கணக்கு போட்டால் 120,000 என்பது மிகச்சரியான பதில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் அங்கேருந்து கூப்பிட்றீங்க, பேர் சொல்லுங்கள் மேம். ரதி பாலாஜி, சொல்லுங்கள் மேம், என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்கள். சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: மற்றும்
0: கிரெடிட் கார்டுகள், இது ரெண்டுக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஒரு காந்த பட்டை இருக்கும், மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க, அது பக்கமா ஸ்பீக்கரையோ அல்லது காந்த படுக்கைகள், அதாவது காந்தம் சம்பந்தப்பட்டதையோ இல்லை ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, அதில் காந்தம் சம்பந்தப்பட்டது, அதுக்கு பக்கத்துலாம் அதை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தரவுகள் டேட்டாலாம் அழிஞ்சு கார்டு வந்து வேலை செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக அந்த மாதிரி கார்டு காந்தப்பட்டை இருக்கிற அந்த கார்டை காந்தம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் அதில் இருக்கக்கூடிய தரவுகள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா தவறா?
1: வாழ்த்துக்கள்.
0: அதாவது இப்பெல்லாம் அந்த மாதிரி பட்டைகள் பெரும்பாலும் வருதான்னா பெரும்பாலும் கிடையாது. ஆரம்ப காலங்களில் காடுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காந்த பட்டையில் மிக நுண்ணிய இரும்பு துகள்கள் இருக்கும், அது குறிப்பிட்ட காந்த, அதாவது காந்த வரிசையில், மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரிசையில் அமைக்கப்பட்டு தான் அந்த கணக்கு விவரங்கள் சேமிக்கப்படும். இதை நம்ம ஏதாவது பெரும்பாலும் அந்த வெளிப்புற காந்தங்கள் பக்கத்தில் வைக்கும்போது அந்த துகள்களுடைய வரிசை கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டி மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக தகவல்கள் கொஞ்சம் அப்படி சரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு போச்சுன்னா ஏடிஎம் மிஷினு, தம்பி இது உன் கார்டு இல்லை வேற யாருது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தூக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கார்டை வாசிக்க முடியாமல் போயிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கார்டுகள்லாம் சிப்பு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா சிம்மு மாதிரி அதுலேயே சிப்பு இருக்கும், ஒரு கோல்டன் சிப் இருக்கும், அந்த சிப்லேயே எல்லாமே இஎம்வி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிப்பு மூலமாகவே தகவல்களை சேமிக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ பெரும்பாலும் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
2: என்ன
0: தலைப்பு வேணும் சொல்லுங்க சார். என்ன தலைப்பு, 6 தலைப்புகள், எந்த தலைப்புகள் உங்களுக்கு கேள்வி வேணும் சொல்லுங்க. டவர் சரியா கிடைக்கலீங்களா? ஏதோ ஒன்று கொடுங்க. சரி, உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப எளிமையா சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்து கொடுக்குறேன். சரியானுடைய தேர்ந்தெடுத்தால் அந்த தலைப்பு கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. பூனைகள் இருக்கு இல்லையா, பூனைகளுடைய கண்கள் மின்னும் பார்த்துருக்கீங்களா இரவு நேரத்தில்? பூனைகளுடைய கண்கள் இரவு நேரத்தில் பளிச்சு பளிச்சுன்னு மின்னும்
2: பார்த்துருக்கீங்களா?
0: கண்ணு, பூனையோட கண்ணை திடீர்னு நைட் நேரத்தில் கரண்டெல்லாம் நேரத்தில் பூனை மேலே லைட் அடிச்சு பார்த்தோம்னா கண்கள் மின்னும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் வந்து ஒரு 4 காரணத்தை சொல்கிறேன், அதில் எது சரின்னு சொல்லுங்க. முதல் சரியான உடையில முதல் ஆப்ஷன், முதல் தெரிவு, பூனைகள் பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தை அப்படியே கண்ணுக்குள்ளே இழுத்து வச்சுக்கும், அதனால் நைட்டில் வந்து அது பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டு, பூனைகள் விழித்திரைக்கு பின்னால் டாபெட்டம் லூசிடம் அப்படின்னு ஒரு விசேஷமான ஒரு கண்ணாடி போன்ற அமைப்பு இருக்குது, திசுப்படலம் இருக்குது, அதுதான் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு ரெண்டாவதாக சொல்கிறேன். மூன்றாவதாக, இருட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகளை பயமுறுத்துறதுக்கு பூனைகள் வந்து தங்களுடைய கண்ணில் அப்படி ஒரு பவரை தானாகவே உண்டாக்கிக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான்காவதாக, பூனையின் கண்களுக்குள் இயற்கையிலேயே ரேடியம், ரேடியம்னா இரவுல மின்னும் அந்த மாதிரி ரேடியம் துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான்கிலே எது சரி? பூனை கண்ணுக்குள்ள ரேடியம் இருக்குன்றீங்க, அதனாலதான் மின்னுதுன்றீங்க. ஓகே, அதனால கொஞ்சம் தவறான பதில். இன்னும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? அது இல்ல, சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கல. ஓகே, அவர் வந்து ஏதோ ஒரு இதுலேயே சொல்லிட்டு இருக்காரு, டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டார், அதனால அவர்கிட்ட பதிலை என்னால்

0: முடியவில்லை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சந்திரசேகர் சார், இந்த கேள்வி எடுத்துக்கிறீங்களா? அவர்கிட்ட நல்லா முழுமையா கொண்டு போக முடியல, இப்ப நீங்க
1: எடுத்துக்கிறீங்களா?
0: ஆமா சூரிய வெளிச்சத்தை அப்படியே தன்னுடைய கண்களுக்குள்ள சார்ஜ் பண்ணி வச்சுக்குது, அதனால வந்து அது நைட்ல தெரியுது அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது ஆப்ஷன், பூனைகளின் விழித்திரைக்கு பின்னால் டாபெட்டம் லூசிடம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான கண்ணாடி போன்ற ஒரு திசு படலம் இருக்கு, அதுதான் அதை அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். மூன்றாவதாக, இருட்டில் இருக்கும் பூச்சிகளை பயமுறுத்துறதுக்கு பூனைகள் தங்களுடைய பவரை தானே அதிகரித்து அப்படி காமிக்குது அப்படின்றேன். நான்காவதாக, பூனையின் கண்களுக்குள்ளே இயற்கையிலேயே குட்டி ரேடியம் துகள்கள் கலந்துருக்கு, ரேடியம்னா தெரியும் இல்லையா, அதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்றேன். இது சரியா தவிர இது இதில் எது எது வந்து சரியானது சொல்லுங்கள். அந்த திசுக்கள் தான் காரணம்ன்றீங்க, வேற எதுவும் பொருந்தலையா உங்களுக்கு? அதுதான் சரின்னு தோணுது. மிக சரியான பதில், வாழ்த்துக்கள். சூப்பர், கலையிட்டீங்க. ஓகே, வாங்க, நன்றி. அதுதான் நான் ரெண்டு பேர்த்துட்டு சொன்னதுனால திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக வந்துச்சு. டாபெட்டம் லூசிடம் அப்படின்ற ஒரு விசேஷமான கண்ணாடி போன்ற ஒரு திசுப்படலம் பூனையுடைய கண்ணு விழித்திரைக்கு பின்னாடி இருக்குது, விழித்திரையும் தாண்டி இருக்குது. அதனால முத தடவை அதுக்கு வெளிச்சம் போகும், ரெண்டாவது அந்த கண்ணாடி திசுப்படலம் அந்த படலத்து மேலே பட்டு மறுபடியும் அதே வெளிச்சம் அது விழித்திரைக்கு வரும். ஸோ இப்படி ஒரு எதிரொலிப்பும் நடக்கிறது. அப்படி வரும்போது தான் நமக்கு வந்து அது ஒரு மாதிரி பளபளப்பாக பச்சை கலரில் மின்னுது, சரிங்களா? இது எதுக்கு இந்த ரெண்டு முறை அதுக்கு விழித்திரையை தாண்டி முதல் முறையும் போகுது, அங்கேருந்து எதிரொலிச்சும் வருது அப்படின்னா, பூனைகள் இருட்டில் அந்த ஒளியை முதல்ல ரிசீவ் பண்ணும்போது ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும், மறுபடியும் அதே ஒளியை எதிரொலிச்சு திரும்ப பெறும்போது துல்லியமான ஒரு கணிப்பை அதற்கு செய்ய உதவுகிறது. இருட்டில் அது எதை பார்த்தாலும் இரண்டு முறை அந்த சிக்னலை அந்த வெளிச்சத்தை அது வந்து பகுப்பாய்வு பண்ணுது, அதனால் அது தெளிவாக பூனைகள் மட்டும் இல்லை நாய்களுக்கும் கூட அந்த மாதிரி இருக்குது. தெளிவாக தன்னுடைய இரையை பிடிப்பதற்கோ இல்லை தன்னுடைய பாதையை நோக்கி செல்வதற்கு அது பயன்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்கள் சார், யார் எங்கிறது வரைக்கும் பேர் சொல்லுங்கள். எம் கள்ளுப்பட்டி விவிஎஸ் கண்ணன். என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்கள்.
2: ஒரு பொது அறிவு ஏதாவது?
0: பொது அறிவு, அதான் ஆறு தலைப்புகளை வச்சுருக்கேன், உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும் சொல்லுங்கள்.
2: சரியா தவறா?
0: சரியா தவறா எளிமையாகவே கேட்டால் கடினமாக விடுமா? எப்படி கேட்டாலும் என்ன இப்படி தான் இருக்க போகுது அப்படி. சரி ஓகே, உங்களுக்காக வந்து நம்ம வந்து ஹெல்மெட் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, பைக் ஓட்டுறோம் இல்லையா, நாம் அன்றாடம் பைக்கில் செல்லும்போது பாதுகாப்பிற்காக அணியக்கூடிய ஹெல்மெட்டின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய தடிமனான வெள்ளை நிற தெர்மாக்கோல் உள்ள ஒரு தெர்மாக்கோல் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அது சம்மந்தப்பட்ட கேள்விதான். விபத்து நடக்கும்போது தலையில் படும் பலத்த அதிர்வு விசை மூளைக்கு செல்லாமல் தடுத்து தன்னைத்தானே சிதைத்து கொண்டு நம் உயிரை காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற தெர்மாக்கோல் அடுக்கு தன்னைத்தானே சிதைச்சுக்கிட்டு நம்ம உயிரை காப்பாத்துது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா?
2: சரி சரி
0: சரி அப்படின்றீங்க.
2: ஆமா,
0: ஏதா காரணம் இருக்கா இல்ல சும்மா சொல்றீங்களா?
2: இல்ல, அது ஐயா உள்ள வைக்கிறா, நம்ம தலை அடிச்சு நம்ம தலை அடி அடிபட கூடாது, அது உள்ள வச்சிருப்பாங்க. அதை மீன் பக்கம் வந்து நல்ல தகரம் வச்சு நல்ல இது வச்சிருப்பாங்க, இரும்பு மாதிரி வச்சு வச்சிருப்பாங்க.
0: சூப்பர்,
2: அதனாலதான்.
0: சூப்பர், நம்ம தலை அடிபட கூடாது அப்படின்னா அது உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றீங்க.
2: ஆமா ஆமா,
0: மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. அவ்வளோதான், எல்லாமே கொஞ்சம் எளிமையான கேள்வி தான். இது ஏன் உள்ள அந்த இபிஎஸ் லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க, தெர்மோகோல் அடுக்கு தன்னைத்தானே செதைச்சிக்கிட்டு தான் அடியை வாங்கிக்கிட்டு நம்ம உசுரை காப்பாற்றுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை ஹெல்மெட் நமக்கு உணர்த்துதுங்க. அதே போல் பெரும்பாலும் நம்ம விபத்தில் ஒரு முறை பெரிய அடி வாங்கிட்டோம், அந்த ஹெல்மெட்டும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதே ஹெல்மெட்டை ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்துறது நல்லதில்லை, அதை தூக்கி தூரமாக வச்சுட்டு புது ஹெல்மெட் வாங்கி பயன்படுத்துறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த அடுக்கு தான் ஹெல்மெட்லேயும் ரொம்ப முக்கியமானது, அந்த இபிஎஸ் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலிஸ்ட்ரீன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப நுண்ணிய இடைவெளிகளில் காற்றால் நிரப்பப்பட்டிருக்கும், பாலிஸ்ட்ரீன் மணிகள் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப ஒரு பெரிய அளவில் அடி வாங்கும்போது அழுத்த விசை பரவல் அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயம். நம்ம ஏதாவது ஒரு பக்கம் அப்படி இடித்தோம் அப்படி இப்படி இடிக்கும்போது நம்ம தலையை பல இடங்களில் அதிர்வுகளை அது சமமாக உள்வாங்கிக்கிட்டு நம்ம தலைக்கு மூளைக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் அமைதியாக கொண்டு போய் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய வேலையை அது பண்ணுது. பெரும்பாலும் தான் தன்னைத்தானே சிதைத்து கொள்ளக்கூடிய விஷயம் அதில் நடக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஹெல்மெட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அதனால் ஒரு முறை அது டேமேஜ் ஆச்சுன்னா தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா சிறப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க ஐயா.
3: திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுறேங்க ஐயா.
0: திருவள்ளூர்லேருந்து டெல்லி, சொல்லுங்க ஐயா.
3: நல்ல நல்ல தகவல் தெரிஞ்சு முடிச்சுங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன தலைப்பு வேணும்?
3: நான் ஒரு சின்ன விவசாயிங்க, ஏதாவது எளிமையா கேளுங்க ஐயா.
0: எளிமையா,

0: ஆமாங்க.
1: ஓகே, எளிமையா உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு
0: ஆ,
1: சொல்லிட்டீங்க.
0: கேளுங்க கேளுங்க
1: ஓகே, உங்களுக்காகவே ஒன்று சொல்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: உங்களுக்காகவே, அதாவது மூலப்பொருட்கள், முதல் வார்த்தை மூலப்பொருட்கள், ஒற்றுமை சம்பந்தப்பட்ட கேள்வி.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: முதல் வார்த்தை மூலப்பொருட்கள்,
0: ஆ
1: ரெண்டாவது உற்பத்தி செயல்முறை, மூன்றாவது தரக்கட்டுப்பாடு, நான்காவது விநியோகச் சங்கிலி. விநியோகச் சங்கிலி, இது நான்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. நீங்க விவசாயி அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த கேள்வி.
0: மீன சொல்லுங்க ஐயா.
1: மூலப்பொருட்கள் ஒன்னு, ரெண்டு உற்பத்தி செயல்முறை, மூன்றாவதா தரக்கட்டுப்பாடு, நான்காவதா விநியோக சங்கிலி, சப்ளை செயின் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க.
0: ஒரு ஒரு ஒரு பொருளோட அதாவது உற்பத்தி ஆகி அது கடைசி நுகர்வோர் கையில போற வரைக்கும் அதனுடைய.
1: அவ்வளவுதான் அவ்வளவுதான், நீங்க எதனை பண்றீங்க,
0: அதுதான்.
1: நீங்கள் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது எப்படி உற்பத்தி பண்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். விதை தான் உங்களுக்கு மூலப்பொருள்.
0: அப்புறம் நன்றி நன்றி,
1: சூப்பர், சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளோதாங்க, சிம்பிளான விஷயந்தான். இந்த மாதிரி உற்பத்தியில் விதை வந்து அங்கே வந்து மூலப்பொருளாக இருக்கிறது, அப்புறம் உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்குது தரம் பிரிக்கிறோம். இப்போ நம்ம இது ஒரு மக்காச்சோளத்தையே பயிர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மக்காச்சோள விதை முதல்ல வேணும், அதுக்கப்புறம் அதை உற்பத்தி பண்ணுறோம், விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கப்புறம் தரம் பிரிக்கிறோம். அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில் தூசுகள் இருக்கா, கல் இருக்கா, மண் இருக்கா, இன்னும் வேறு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அதை பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு தரம் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் எங்கே போய் கொடுக்கணுமோ கொடுக்குறோம், பெரிய பெரிய மில்லில் இல்லை வியாபாரம் எங்கே செய்கிறோமோ அங்கே போய் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு பொருளை தயாரித்து வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறை, உற்பத்தி மேலாண்மையினுடைய நான்கு முக்கியமான தூண்கள் அப்படின்னு சொல்லலாம், கூறுகள்னு சொல்லலாம். அவ்வளோதான், நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. இதுவரைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணி எவ்வளோ பேர் லைன் கிடச்சி பதில் சொல்லியிருப்பீங்க, சில பேர் லைன் கிடைக்காம ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து டெய்லியும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து விளையாடுங்க, எல்லோருக்குமான வாய்ப்பையும் கொடுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த நிகழ்ச்சியோட இப்போதைக்கு நம்ம கிளம்பிக்கலாம். ஆர்ஜே வந்து அன்பு செல்வா உங்களுக்காக 5:10 உங்களுக்காக பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்ருக்காரு. இதோட நாமும் கிளம்பிக்கும். 6:00 பக்தி மாலை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இனி தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தாவேக்கா அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ்

0: சமரசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
3: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுறேன். நீலா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள், இத பூந்தென்றல்.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 102.3 வேத் பாரதி தமிழ்ப்பம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம பேச போற விஷயம், நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்காதுங்க, ஆனால் சின்ன வயசில் நடந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமான விஷயமா இருக்கும். முக்கியமாக அந்த சுற்றுலா சென்றதே நம்ம எப்பவுமே வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம். பல ஊருக்கு அப்படி பயணம், அன்றைக்கி ஒன்றும் இதை பார்த்தோமே அதை பார்த்தோமே அப்படின்னு நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கோம். அப்படி சின்ன வயசில் நீங்கள் சென்ற மறக்க முடியாத ஒரு சுற்றுலா, அது வந்து ஒன்று நம்ம பார்த்த விஷயங்கள்னால நம்ம மனசில் அப்படி நின்று இருக்கும், இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துவோம், இது அன்றைக்கி அங்கே எடுத்தோம்ல, அன்றைக்கி இப்படிலாம் நடந்துச்சுல அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. அதாவது உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் சென்ற மறக்க முடியாத அந்த சுற்றுலா பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். அது எந்த இடமா இருந்திருக்கலாம், பக்கத்தில் கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்களோட உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போயிருக்கலாம், அப்படி மறக்க முடியாத ஒரு சுற்றுலா, அது என்ன அனுபவம் உங்களுக்கு மறக்க முடியல அப்படிங்கிறத சொல்லுங்கள். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள், 2952 0853 2838 9711 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். இப்போ உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் மனோவும் சொர்ணலதாவும் பாடிய பாடல் சின்னவர்

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. சின்ன வயசில் நீங்கள் போன அந்த சுற்றுலா, மறக்க முடியாத அந்த சுற்றுலா, அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலா மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க, சொல்லுங்க. நன்றி, வணக்கம். 102.3 வணக்கம்
1: சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்கேன் சார்.
1: எம்டி ரவிச்சந்திர ஸ்ரீநகர் அமைச்சர் சார், சின்ன வயசுல 6 வயசுல 1969 லக்னோ ஃபுல்லா சுத்தி பார்த்தது மறக்க முடியல சார். அது உள்ள ஒரு ஜூ இருக்கு சார், நம்மளுடைய நேயர்கள்லாம் அங்க போய் பாக்கணும்னு ஆசை சார்
0: எனக்கு.
1: ஜூ ரொம்ப பெருசு சார், ஏசியால பெருசு லக்னோ ஜூ சார். லக்னோல நிறைய சுற்றுலா தரம், கோமதி ஆறுன்னு ஒண்ணு ஓடும் சார். அதுல வந்து ராவணன் வந்து பொம்மையை எரிப்பாங்க சார், ராமன் பொம்மையை கட்டி வச்சிருப்பாங்க சார். ஒரே இந்தியா பேசுவாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு எங்க அப்பா, எனக்கு புரிஞ்சு தெரியாது. ஆனா இந்தி மீடியம் ஒரு வருஷம் படிச்சேன் சார். அதுல சுத்தி பார்த்தது போது பழங்கால கட்டடங்கள்ல உயரமான இடத்துல தேன் கூடுகள்லாம் இருக்கும் சார், மிகப்பெரிய தட்டுல இருக்குல்ல சார், மிகப்பெரிய தட்டு அது மாதிரி இருக்கும் சார். அதெல்லாம் பாத்துட்டு வந்தேன் சார். சார் கேக்குதுங்களா சார்?
0: கேக்குது சார், நீங்க பேசுறத அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொன்னது எல்லாமே கேட்டுச்சு.
1: கேட்கல சார். சார் கடவுள் உங்களை வாழ்த்தணும் சார்.
0: சரி, நன்றி சார்.
1: எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களோட இருக்கும் சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க. நேஷ்ல கலந்துட்டு ரொம்ப நன்றி. வணக்கம். 102.3 0044 சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952 0853 இந்த எனக்கு கால் பண்ணுங்க. இந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்கலனா 2838 9871 இந்த எனக்கு கால் பண்ணுங்க. விஷயம் இதுதான், சின்ன வயசுல நீங்க சென்ற ஒரு மறக்க முடியாத ஒரு சுற்றுலா. இதை பற்றி நீங்கள் முகநூல் பக்கத்துலையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இப்போ உங்களுக்காக இளையராஜாவின் இசையில் வாலிபர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறேன். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் ஏறி நின்று

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இரண்டு முறையான கொண்டாட்டம். சின்ன வயசுல நீங்க போன அந்த சுற்றுலா அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன் அந்த சின்ன வயசு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். இன்னைக்கு சார் மங்களம் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுக்காக அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி, மாலை வேளை இப்படி கேட்டு பாட்டு வந்து மனதை குளிர் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கமலாவரதன், பூந்தண்ட நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன், சின்ன வயசில் நான் சென்ற சுற்றுலா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 மைலில் இருக்கிற ஒரு ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே இருக்கிற அருவி, வழுக்காம்பாறை ஆகியவற்றை நான் சுற்றி பார்த்தேன், அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் வந்து எம்சிஎம் மகாபலிபுரம் எல்லாம் அப்படி சுற்றி காட்டினாங்க. அதை அதில் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னுடைய ஆசிரியர் டீச்சர் எல்லாம் கூட இருந்தாங்க, அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. நீங்களும் உங்களோட பக்கத்தின் வழியாக உடைய கருத்துக்களை பதிவிடலாம். இல்லைனா இப்போ கால் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கால் பண்ணியும் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? எப்படி மேடம் இருக்கீங்க? நீங்க பேசுறது நீங்களே கேக்குறீங்க, அதனால நல்லா வால்யூம் வச்சிருக்கீங்க. தள்ளி வந்துட்டீங்களா? சரி சொல்லுங்க. சின்ன வயசுல நீங்க சென்ற அந்த சுற்றுலா அனுபவம்.
1: 3 வயசு
0: கல்வி சுற்றுலா மாதிரி போனீங்க. ஓகேங்க. சரி ஓகே, ரொம்ப நன்றி. நேஷ்ல கலந்துட்டது டூர் பிடிக்கல போல இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
2: சுற்றுலா பத்தி கேக்குறீங்க. காசி வழி போயிருக்க சார், காசி ராமேஸ்வரம்.
0: சின்ன வயசுல போன சுற்றுலா பத்தி ஞாபகத்துங்க அப்படின்னு சொல்லிருந்தேன்.
2: சின்ன வயசுலன்னா அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு பக்கத்துல உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருக்கேன் சார்.
0: கங்கை சூப்பர்
2: போயிருந்தேன் சார். அப்பதான் அம்மா இட்டு போனாங்க. அதுக்கு ஒருபடியும் 25 வருஷம் கழிச்சு அதே கோயில எனக்கு திருமணம் நடந்தது சார்.
0: ஓ அருமை சார், நன்றி.
2: அதுல ஒரு திருமணமும் நடந்தது.
0: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம். 102.3
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார் சொல்லுங்க.
3: அதாவது நான் சின்ன வயசுல எங்க அம்மாவும் எங்க அப்பா எல்லாம் வந்து என்ன கூட்டு போனாங்க. அப்ப வந்து எனக்கு சரியா விவரம் தெரியல, எந்த ஏரியானு போக முடியாம வரல. ஒரு காடு மாதிரி கூட்டு போனாங்க, அதாவது ஒரு ஒரு ஃபாரஸ்ட்.
0: ஓகே.
3: அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாவே இந்த காஞ்ச சருகை தான் கிடந்தது உள்ள.
0: ஓகே.
3: அந்த சர்வேல சரக்கு சரக்கு நடந்து அது குற்றத்தினால யாரும் வரல. நாங்க எங்க ஃபேமிலி மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், பின்னாடி
0: முன்னாடி
3: ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப ஒரு அமானுஷ்யமா இருந்தது பாக்க, அது ஒரு ரசிக்க, ரொம்ப ரசிக்க. அந்த குயில் சத்தம் இதெல்லாம் சின்ன வயசுல எனக்கு இந்த ரசம் ஜாஸ்தி.
0: அப்படி
3: போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த புத்தர் சிலை ஒண்ணு இருந்தது சார். புத்தர் சிலைனா சுத்தி தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில மேல அப்படி தண்ணி சுத்தி அடிக்கும் பாத்தீங்களா. அது மேல அது இருக்குதான் வேலை செய்யலாது, ஏன்னா தண்ணி மட்டும் கிடைக்கும். அந்த புத்தர் தனியா உட்காந்துட்டு இருக்காரு.

0: என்னோட பேரு என்னன்னா இவர் மட்டும் தனியா அப்படி உட்கார வச்சிருக்காங்க, நம்ம இப்ப பாக்கல அப்படி இருக்காரு, நைட்ல தனியா உட்கார்ந்துருப்பாரு, இவருக்கு பயம் வராதா? எனக்கு அந்த ஒரு தனியா இவரை மட்டும் தனியா உட்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் ஊருக்கு, இது வரைக்கும் அந்த இடம் எந்த இடம் தெரியல, போய் பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு சார். நிஜமாவே அது எனக்கு அந்த புத்தர் மேல அப்படி கண்ணுக்குள்ளே நிக்குது.
1: சரி, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. அட்டகாசமா சொன்னாருங்க. அதாவது சில பேர் வந்து நம்ம ஒரு தலைப்பு கொடுத்தா அந்த தலைப்பை ஒட்டி என்னலாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தான் அந்த தலைப்புக்குள்ளே அப்படியே மூழ்கிடுவாங்கல்ல, அப்படி அந்த தலைப்புக்குள்ளேயே போய் அந்த ஒரு யதார்த்தத்தை அப்படியே உண்மையை மனசில் தோன்றத நிஜமாக நடந்ததை அப்படி எடுத்து வைக்கிறதுல இப்படி பயங்கரமாக யோசிச்சு சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம், 0444 சேர்த்து டயல் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைனா முகநூல் பக்கத்தின் வழியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காருங்க, இளம் வயதில் ஊட்டி கொடைக்கானல்லாம் நான் போயிருக்கேன், அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரிஹரன், பள்ளியில் படிக்கும்போது மெட்ராஸ் டூர் வந்தது இன்றைக்கும் நினைவு இருக்குது. வண்டலூர் ஜூ, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, கிண்டி வள்ளுவர் கோட்டம், நினைவு மண்டபங்கள், காந்தி காமராஜ் மண்டபம், இதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு.

சின்ன வயசில் நீங்கள் சென்ற அந்த சுற்றுலா அனுபவத்தை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். கால் பண்ணலாம், முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாட்டு, இளையராஜாவின் இசையில் வாலிவரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உங்களுக்காக.

0: இப்படி கும்மிடி பூண்டிக்கு நம்ம வந்து சுற்றுலா போன மாதிரி சின்ன வயசுல நம்ம பல இடத்துக்கும் சுற்றுலா போயிருப்போம். அதுல சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், சில விஷயங்கள் அப்படியே ஞாபகத்துக்கு இருக்கும். என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த நியூஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். முகநூல் பக்கத்தின் வழியாக மேலப்பெடுவி தயாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் நான் வண்டலூர் ஜூ போயிருக்கேன், அது என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. உமா சங்கர், ஐ என்ஜாய்டு பிஜிபி கோல்டன் பீச் லாட், சீன் சினிமா ஷூட்டிங் புலன் விசாரணை மூவி அங்கே பார்த்துருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பருங்க. அப்புறம் கண்ணன் பி, மேட்டுப்பட்டியிலிருந்து 1972 ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது பயங்கரமாக வரலாறுலாம் சொல்லியிருக்காரு. மாமல்லபுரம் டூர் போயிருக்காரு, அது வந்து அவரால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் முகநூல் பக்கத்தின் வழியாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அப்புறம் 044 சேர்த்து டயல் பண்ணிடணும், நீங்கள் பேசலாம். கருப்பண்ணன் ரங்கசாமி என்ன சொல்லியிருக்காரு, நேற்று வாழ்த்துக்க சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காருங்க. அப்புறம் ஒரு பூங்கொத்து அனுப்பியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுகுணா தேவி, 10 கொளுத்தும் வெயில் அந்த மே மாதத்தில் நாங்கள் பெங்களூர் டூர் போயிருந்தோம். அப்போ வந்து மழையெல்லாம் பெஞ்சது, அங்கே படிகளில் தண்ணீர் ஓடிட்டுருக்கோம், நான் அந்த படிகளில் உருண்டு வந்து விளையாடினேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம்பரத்திலிருந்து சுகுணா தேவி. ஓகே. உஷா ராணி ஆறுமுகம், முதன்முறையாக நான் ஊட்டிக்கு சென்றது மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமத், பேசுகிறேன் செல்வா அவர்களே. ஓகே, நிகழ்ச்சி அருமை, பெருமை, ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. சின்ன வயசுல நீங்க போன அந்த சுற்றுலா மறக்க முடியாத சுற்றுலா. வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் செல்வா சார். நான் சிங்கட்டோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சார் சொல்லுங்க சார்.
1: அதே ஒரு பெரிய சுற்றுலா மாதிரிதான் இருக்கும். அங்க மர மட்டைகள், குயிலோட சத்தம், மயிலோட சத்தம், அந்த கா, அந்த ஒரு இதுவே இருக்காது. அது அந்த சூழல் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம சுவாசத்துல நல்ல ஒரு காத்து, இந்த வண்டி வாகன அதெல்லாம் இருக்காது, எங்கேயும் டிராக்டர் போவோம், இதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அங்க ஓடுற அந்த அருவி, குளங்கள், குட்டைகள், இதெல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கிராமம் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசு 2வது 3வதுலாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னை இருக்கும் இல்லையா, எங்களுக்கு சுற்றுலான்னு பாத்தீங்கன்னா மெரினா பிச்சு, வருஷத்துக்கு ஒரு முறை சர்க்கஸ் போடுவாங்க, அது அப்புறம் பொருள் காட்சி, இதெல்லாம் ரொம்ப சுற்றுலா, ரொம்ப மகிழ்ச்சி. சர்க்கஸ் எல்லாம் போடுறது இல்ல போல, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த சர்க்கஸ் முன்னாடி அந்த அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே போய் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த தருணங்கள்
0: இன்னைக்கு வந்து எதுவுமே பெரிய விஷயம் இல்ல, அன்னைக்கு எல்லாமே பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா அந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்தாங்க. முக்கியமா அந்த மேஜிக் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். அதை பார்க்கறதுக்காக குழந்தைகள் அப்படி இருப்பாங்க, பொருட்காட்சியில் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அவ்வளோ ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. சென்னையில் இப்போ ஒரு நிறைய வாகனங்களுக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அவர் சொன்ன ஊர்லாம் பார்த்திங்கன்னா, எப்பயாவது ஒரு டிராக்டர் அப்படி போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு ஊர் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி, நினைக்கிற அளவுக்கு வாகனங்கள் நம்ம ஊரில் நிறைய பெருகியிருக்கு. அப்படி இல்லாத ஒரு நாட்கள் அப்படி அப்படி நினச்சி பார்த்துருக்காரு. அப்படி நம்ம ஊர்லேயும் வந்து கொஞ்சம் தேவைப்படும் போது வாகனங்களை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. நானும் கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு ரோட்டில் எல்லாம் காரை நிப்பாட்டுற அளவுக்கு டிராஃபிக் ஆக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நடந்து போகலாம், எதுக்கு இப்போ வண்டி அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் வாழ்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி பேசலாம். வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
2: சார். ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார் சொல்லுங்க.
2: சின்ன வயசுல நான் 7th படிக்கும் போது டூர் இட்டு போனாங்க சார்.
0: ஓகே.
2: இங்கேதான் சார், சிட்டிக்குள்ளதான் எனக்கு 4 இடம் இட்டு போனாங்க.
0: சரி.
2: எங்க அம்மா டிபன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க.
0: ஓகே.
2: ஞாபகப்படுத்திட்டீங்க.
0: சூப்பர்.
2: அதாவது மியூசியம் சார். அப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த ஜூ இருந்தது.
0: ஆமா.
2: பழவேற்காடு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு ஒரு போட் இருந்தது,

0: அதுல போகும்போது நடுவுல சேர் இருக்கு போட்டு. அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணோம், ஒரு கொம்பு வச்சிருந்தானே தள்ளுவாங்கல்ல சார், அந்த கொம்பு நானும் சேர்ந்து குட்டி தள்ளுன்னு அந்த கரைக்கு போயிட்டு லைட் ஹவுஸ்ல பாத்துட்டு வந்தேன் சார். அருமையா போய் வந்தேன் சார்.
1: அருமை அருமை. நன்றி சார் நேஷில கலந்துகிட்டதுக்கு. அட்டகாசமான விஷயங்கள் சொன்னாருங்க. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி சுற்றுலாவுக்கு போகும்போது நிறைய வீட்டில் வந்து சாப்பாடெலாம் கட்டி கொடுப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி எடுத்துகிட்டு போவோம். அது என்னமோ தெரியல, நம்ம சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி டிஃபன் பாக்ஸை திறந்து அதை சாப்பிட்றத கூட பக்கத்து வீட்டில் வந்து பயங்கரமாக சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிடும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். சுற்றுலாவில் வந்து தம்பி சாப்பிட வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம சாப்பாட்டில் அப்படி மூழ்கியிருப்போம். அப்படியும் இருந்த காலங்கள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்க. இளையராஜாவின் இசையில் வாலிவரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் பேபி பிரசன்னாவும் பாடிய பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
3: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
2: 5:46 கேட்டிருங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டம். சின்ன வயசுல சுற்றுலா போன அந்த அனுபவம் பத்தி இந்த நிகழ்ச்சியில பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிருஷ்ணமூர்த்தி கவிக்கோளம், வணக்கம் நல்வாழ்த்துகள் நண்பரே அப்படி அமைச்சிருக்காருங்க. வனஜா பெரும்பாக்கத்துல இருந்து சுற்றுலா போகும்போது நாங்க புளி சாதம் லெமன் சாதம் கட்டிக்கிட்டு போவோம், ஹோட்டலுக்கெல்லாம் போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மைங்க, அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலங்க. இந்த புளி சாதம் லெமன் சாதம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. முக்கியமாக இந்த மாதிரி டூர் போனவோ லெமன் சாதம் கட்டிடலாம், அது கெட்டு போகாது அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. சூப்பருங்க, அதுவும் சின்ன வயசில் நம்மளை கேட்காம அதான் முடிவு பண்ணுவாங்க, அதை நம்ம கொடுத்து விடுவாங்க. பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, சீர்காழிலேருந்து அமைச்சிருக்காருங்க. சின்ன வயசில் எங்கள் சார் வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகே போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், திருச்செந்தூர் கன்னியாகுமரி ஊர்களுக்கு பள்ளியில் படிக்கும்போது நாங்கள் போயிருக்கோம், 2 பஸ்லேயே அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்
3: சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சித்ரா சார், மேடவாக்கத்துல இருந்து.
2: ஏன் மேடம் சோகமா பேசுறீங்க இல்லையா?
3: சந்தோஷமா சார் சொல்லுங்க.
2: சந்தோஷமா தான் சொல்லுங்க. சரி ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொந்தக்கார்
3: வேலை செஞ்சிருந்தாரு, அது மூலமா அங்க வந்து அந்த கான்வென்ட் ஸ்கூல்ல போய் அந்த கான்வென்ட் ஸ்கூல் பசங்களே அதுல போய் பார்த்தாங்க சார். திரைப்படம் திரைப்படம் அது வள்ளுவர் வாசகி,
2: வள்ளுவர் வாசகி குறைஞ்சிச்சு
3: சார்.
2: சொல்லுங்க மேம் சொல்லுங்க.
3: வள்ளுவர் வாசகி
2: அந்த படம் பாத்தீங்க, அது ஞாபகம் இருக்கு.
3: அது வந்து அந்த தண்ணி இழுத்து போறது சார்,
2: அப்படியே தண்ணி
3: கணக்கு நிக்குது சார் அது.
2: ஆமா சரி சரிங்க, ரொம்ப நன்றி மேடம் நேஷில் கலந்துக்கிறதுக்கு. சரி ரொம்ப நன்றி. அட்டகாசமாக அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. உண்மையாக சுற்றுலாவில் வந்து நம்ம எந்த விஷயம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது திரைப்படம் போட்டது அப்படிங்கிற விஷயம், ஏதாவது அங்கே நடந்த நிகழ்வுகள், அதெல்லாம் நம்ம மனசில் அப்படியே மனசில் நின்றுறோம், மற்ற விஷயங்களை மறந்துடும். வணக்கம்.
4: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கடற்படையிலிருந்து பேசுகிறேன்.
2: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
4: சின்ன வயசுல சார் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஊட்டிக்கு போனோம், என்னால மறக்க

0: நீங்களே தனியா போனீங்களா வீட்டுல சொல்லாம? ஆமா, சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயிட்டீங்க டூருக்கு?
1: ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா போனோம்.
0: ஓகே,
1: அங்க பாத்தீங்கன்னா டொட்டர் பெட்டா நீர்வீழ்ச்சி, அப்புறமா மலர் கண்காட்சி எல்லாம் பார்த்தோம்.
0: ஓகே,
1: அப்புறமா அந்த ரைடு மாதிரி ஒண்ணு இருந்தது சார்.
0: ஓகே,
1: பைக் எடுத்துட்டு இந்த மலைகள் அப்படியே சுத்தி சுத்தி போனோம். அதுக்கப்புறமா வந்து இந்த தொடர்வண்டி பயணம் ரொம்ப மறக்கவே முடியாது. ஹில் ஸ்டேஷன்ல அந்த குட்டியா அந்த புகை இன்ஜின்ல வரும்ல இந்த ட்ரெயின்,
0: ஓகே,
1: அதுல நாங்க டிராவல் பண்ணோம்.
0: ஓகே
1: சார், ஒரு 17 இயர்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமா, அது எனக்கு இப்போ வரைக்கும் கூட ஞாபகம் இருக்கு. ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட்.
0: ஓகே, சூப்பர், நன்றி நேஷ்ல கலந்துட்டது, ரொம்ப நன்றி. வணக்கம், 102.3 பாரதி தமிழகம். 044 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்க. 2952 0853 2383 8 1. வணக்கம். வணக்கம், பேசுங்க, பரவாயில்ல, கால் பண்ணிட்டீங்க, பேசுங்க. சரி, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம் சொல்லுங்க. மேடம், ஏன் போனீங்க நீங்க? படிக்கலாம்ல, நான் வரல டூருக்குன்னு சொல்ல
2: வேண்டியதானே
0: நீங்க? போயிட்டீங்க, சரி, ஓகே.
2: அப்ப எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்.
0: ஓகே,
2: பாத்துட்டு வாங்க சார்.
0: ஓகே, எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்களா? நல்லா எழுதிட்டீங்களா எக்ஸாம்லாம்? அப்புறம் சரி, ஓகே, சரி, ஓகேங்க. எனக்கு தேவை உங்களுடைய அந்த சிரிப்பு, நான் அதை வாங்கிட்டேன். நன்றி மேடம் நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு. வணக்கம், 102.3.
3: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அப்படிங்களா? தேங்க்யூ சார்.
3: ஒகேனக்கல் போனோம் சார், அனுபவம்.
0: ஒகேனக்கல், ஓகே,
3: ஒகேனக்கல் பரிசல்ல போனோம் சார், அது மறக்க முடியாது.
0: ஓகே, சின்ன பையனா இருந்தீங்க நீங்க அப்ப?
3: ஆமா சார், நான் 9வது படிச்சேன் அப்ப.
0: ஓ, சூப்பர் சூப்பர், நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டது. வணக்கம், 102.3. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
0: பாபு சார் சொல்லுங்க
4: சார். நான் சின்ன வயசுல ஒரே ஒரு இடம் தான் சார் போயிருக்கேன்,
0: வேற
4: எங்கேயும் போனதே இல்லை. ஓகே, வந்துட்டு பெரியபாளையம் கோயில்.
0: ஓகே, கோயில் தான் போயிருக்கீங்க, சரி.
4: அது அந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்துட்டு
0: போயிருந்தோம். ஓ, அது புது ஒரு அனுபவம்
4: தான்.
0: சரி, நன்றி சார் நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு. நிச்சயமா ஒரு மாட்டு வண்டியில போறது ஒரு ஜாலிங்க, அதாவது டூர் போறதே ஒரு ஜாலி. அந்த டூர்ல நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிறது ஒரு ஜாலி. ஃப்ரெண்ட்ஸோட போனா அது ஒரு வகையான ஒரு ஜாலி தான். மாட்டு வண்டியில போனா அது ஒரு குதூகலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி பொறுமையா பொறுமா இருக்கும், எல்லாரையும் ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டே போலாம். என்னமா ஞாபகம் வச்சிருக்காங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? உங்கள் கணபதி. சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, ஓகே, சரி, சரிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டு, ரொம்ப நன்றி. வணக்கம், 102.3. வணக்கம். ஓகேங்க, நான் முடிச்சலாம் நினைக்கிறேன். ஒருத்தருக்கிட்ட மட்டும் பேசிடலாமா? வணக்கம், 102.3. வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. ஓகே,
5: அங்க நாங்க வாங்கின சைக்கிளோட ஜாலியா ஸ்கூல கட்டி,
0: சரி சரி,
5: அது போற வயல தாமரை போனாலும் தாமரம்
0: தான். சரி, நன்றி சார் நேஷ்ல கலந்துட்டதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாருமே அட்டகாசமா பேசியிருக்காங்க. சின்ன வயதுல நடந்த அந்த சுற்றுலா அனுபவத்தை பத்தி பேசியிருக்காங்க. சுற்றுலாவுக்கு போனோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். எங்க போனோம் அப்படின்னு சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி சில சில விஷயங்கள் தான் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அனுபவத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் நமக்கு வந்து போகிற பல இடங்கள் போகிறதுனால நமக்கு பல விஷயங்கள் கிடைக்குது, பல விஷயங்களை நாம் சிந்திக்கிறோம் குழந்தைகளாக இருந்து அப்படின்னு நமக்கு தோணுது. நீங்களும் எல்லாரையும் வந்து சுற்றுலா கூட்டிகிட்டு போங்க, ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான் உண்மை. மன இறுக்கம் கண்டிப்பாக போவோம். சுற்றுலா போனோம்னா பல இடங்களுக்கு அப்படி பயணம் செய்யும் போது நிறைய காட்சிகளை நம்ம பார்க்கும்போது நம்ம சரி இவங்க இப்படி இருக்காங்க நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும்.

இல்லைனா நம்முடைய பழைய துன்பங்கள்லாம் மறந்து வேற ஒரு பாதையை வந்து அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு காட்டலாம். இப்படி பல வாய்ப்புகள் நாமளாக தான் முயற்சி செஞ்சு சரி செஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அதில் மிக முக்கியமான இடம் இந்த மாதிரி சுற்றுலா செல்வது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா நம்முடைய மனசில் இருக்கிற அந்த துன்பங்களை எல்லாம் அதை உடனே போக்கிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சி நிறைவுப்பாடல் வைரமுத்து வரிகளில் ஐயா ரகுமானின் இசிலி, எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:01 ஒரு நொடி. 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: கே ஜே இயேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில், கண்ணதாசனின் வரியில், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் சுப்ரபாதம் படத்திற்காக.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 6:27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடல் ராஜகாளி அம்மன் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: வடிவேலு, ஸ்வர்ணலதா குரல்களில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒலித்தது பாடல் ராஜகாளி அம்மன் படத்திற்காக.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 11:31 முப்பத்தோரு நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்து கோயில் புறா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: கே ஜே இயேசுதாஸ் குரலில் புலமைப்பித்தன், வரியில் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது பாடல் கோயில் புறா படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 16:37 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது திருவருள் படத்திலிருந்து பாடல்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசனின் வரியில், குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையில் ஒலித்தது பாடல் திருவருள் படத்திற்காக. இந்த வேளை 6:21 14 நொடி. இந்த இனிமையான வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்தி மாலையில் அடுத்து மின்சார கனவு படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

அனுராதா ஸ்ரீராம் குரலில், வைரமுத்துவின் வரியில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒலித்தது பாடல் மின்சார கனவு படத்திற்காக. இந்த வேளை 6:25:25 பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். இந்த இனிய வேளையில் நிறைவாக தர்மசீலன் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், இஎம் ஹனீஃபா குரல்களில் ஒழித்தது, கங்கையமரன் வரையில் இளையராஜாவின் இசையில் ஒழித்தது பாடல் தர்மசீலன் படத்திற்காக. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி மாலை 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் தமிழகவினரே ஈடுபடுவதாக குறை கூறியுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த எந்தவொரு நடவடிக்கையையும் முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டி

0: வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியிலிருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சாப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5

0: 5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இந்த வேளை 6:40:34 இந்த மணித்துளியிலிருந்து மாலை 7 மணி வரை நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். இந்த பாடலில் கதாநாயகி சொல்கிறாங்க தன்னுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. தன்னுடைய சிரிப்பு வந்து ஒரு பால் போல வெண்மையாக இருக்குது, அந்தளவுக்கு என்னுடைய மனசும் இருக்குது அப்படின்னு சொல்லி, பாவை மனமும் அந்தளவுக்கு பால் போல் இருக்குது, பனி பூ போல் இருக்குது, பால் போல் இருக்குது என்னோடய மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மனசு இன்னும் எப்படிலாம் இருக்குது கேட்டிருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் என் ஆசை மச்சான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
0: 6:47:37 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். பலருமே வந்து உணவில் ரொம்ப வாசம் அதிகமாக இருக்கணும்னா சில பல பொருட்கள் நம்ம போடுவோம். அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கு பயன் தரக்கூடியது வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் செரிமான விஷயங்கள் சார்ந்து, அதுக்கப்புறம் இதயம் சார்ந்து, கண் பார்வை சார்ந்து, நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்து இன்னும் பல விஷயங்களுக்கு வந்து பயன்படக்கூடியது. அதுவும் இது உணவுப் பொருளில் அலங்காரத்துக்கு இதை ரொம்ப பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து எங்கே வந்து நிற்பீங்கன்னு தெரியும், ரெண்டே பொருள் பெரும்பாலும் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம், ஒன்று கருவேப்பிலை, இன்னொன்று கொத்தமல்லி. ஆமாம், கொத்தமல்லி தான். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கொத்தமல்லியை பற்றி ஒரு வாசம், கொத்தமல்லி வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாடலை சொல்கிறாங்க. அநேகமாக நாமளாம் அனுபவிச்சிருப்போம், இப்போ பாட்டிலையும் சொல்கிறாங்க, கேட்போம்.

0: மனோ மின்மினி குரல்கள்ல வாலியனுடைய வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் இந்து படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

ஆறு மணி 54 நிமிடம் 24 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில நண்பர்கள் கருத்து பதிவுகளையும் போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் என்னன்னு சொல்லி பாத்திரலாம். என் மேட்டுப்பட்டி அங்கிருந்து கண்ணன் சொல்லியிருக்காங்க, மாலை வணக்கம் சொல்லி மாலை நேர நிகழ்ச்சிகள் உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி அவங்களும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு திரையசீல ஒழித்த பக்தி பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு இருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்தில் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து பொன்மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வந்து டீயோ காஃபியோ குடிக்கிற மாதிரி ஒரு கப்பு வச்சு நம்முடைய லோகோலாம் வச்சு போட்டிருக்காங்க, சிறப்பு. அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திரன் டி அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ் திரைப்படத்தில் எவ்வளோ இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பாடல்கள் வந்துட்டுருக்கு, அதை கொஞ்சம் கவனிங்களேன். இன்னும் நிறைய திரைப்பட பாடல்கள் பக்தி பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடலாமே அப்படின்னு இருக்கீங்க. நிச்சயமாக நாங்களும் அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே போல் மயிலை பட்டாபி இவர் சொல்லியிருக்காரு, பேசுகிறதுக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், சில நேரங்கள் அப்படி தான் தெரியும். கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய தொடர்பு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், வேணால் இனிமேல் யோசிங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க, இனிய மாலை வணக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம், எஸ் பழனி வந்திருக்கிறாங்க, இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டியாச்சு. சில விஷயங்களை நம்ம வந்து என்னதான் மற்றவங்கள்ட்ட சொன்னாலுமே கூட சில முக்கியமான விஷயங்களை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அதுதான் அந்த விஷயத்துக்கும் பாதுகாப்பு, அந்த விஷயத்து சார்ந்த நபருக்கும் பாதுகாப்பு. ஏன் அப்படின்னா பல சிக்கல்களை எடுத்துகிட்டு வந்து விட்டுரும். அதனால் அதெல்லாம் ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க நிறையா அதை வந்து பத்திரமாக பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெளியே சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டிலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, இதை மட்டும் வெளியே சொல்கிறாதீங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அடிச்சு கூட கேட்பாங்க அப்போ கூட சொல்கிறாதீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதை மட்டும் வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லி பாட்டில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

மனோ சித்ரா குரல்களில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் பிரியங்கா படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:42 இந்த மணிதுளையிலிருந்து 7:15 வரை நாம் வந்து திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அதன் பிறகும் திரைகாணம் நமக்கு வரும். பொதுவாக மற்ற விலங்கினங்கள் நம்ம வந்து பேசாது, தன்னுடைய சத்தங்கள் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. மீன் என்னைக்காவது பேசி நம்ம பார்த்துருக்கோமா? அதுவும் இப்போது அந்த மீன் வந்து பாட்டு பாடும்போது எப்படி பாடும்? அதுவும் அந்த மீன் வந்து சின்ன விழி மீன் தான். ஸோ கண் சம்மந்தப்பட்ட, அதாவது கண் தான் மீன் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஊஞ்சல் ஆடப்போகுது. என்ன ஊஞ்சல் ஆடப்போகுதுன்னா கருங்கூந்தல். ஸோ அந்த நாயகியினுடைய கருங்கூந்தல் வந்து பொன்னூஞ்சல் ஆடுதான். அதுக்கப்புறம் அந்த சின்ன விழி மீன்கள், அந்த மீன் மீன் போன்ற அந்த கண் வந்து பாட்டு பாடுதான். என்ன பாட்டு பாடுது கேட்டிருக்கும்.
2: ஐயா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஆர் வி உதயகுமாரனுடைய வரியில் இளைய ராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் ராஜகுமாரன் படத்திலிருந்தே கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: 7:08 மூன்று நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கடந்த பாடல்ல சின்ன விழி மீன்கள் பாட்டு பாடிச்சுல, இப்ப வந்து அந்த மீன் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்ல போறோம். கதாநாயகர் தான் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, ஹேய் மீன், இங்க பாரு, உனக்கு நான் 3 கொடுக்க போறேன். அந்த 3 நீ பத்திரமா வந்து மேல அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அந்த பொருள்? ஒன்னு கல்யாண மாலை, இன்னொன்னு தாலி, இன்னொன்னு குங்குமம். இது 3 அந்த மீன் கிட்ட கொடுக்க போறாரு. அந்த மீன் வந்து வச்சுக்கணும், இதை வந்து நீ வந்து நிச்சயமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை சொல்றாரு. மீன் என்ன பண்ணுச்சு கேட்டுருவோம்.

பி ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் செவ்வந்தி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இப்போ கல்யாணம் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது சாப்பாடு, இன்னொன்று பந்தல், அந்த ரெண்டும் கலந்த மாதிரி இப்போ ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு கேட்டிருக்கோம்?

0: மனோ குரலில் அந்த பாடல் பஞ்ச அருணாச்சல முறையில் இளையராஜாவினுடைய இசையில் வீரா படத்துக்காக வந்துச்சு. இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் 2வது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது

0: நிரந்தர வேலை வாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே 2வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 2 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியா

0: என் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் உத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 7:25 18 நொடி. இந்த மணி துளியில் திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. வானத்தை போல படத்தில் ஹோட்டலில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பார் செந்தில். அவரை புகழ்ந்து பேசி யாசகம் பெறுவதற்காக அந்த இடத்துல ஒரு நபர் வருவார். அவர் வந்து புகழ்ந்து பேசி பேசி பேசி அவருக்கான உணவுப் பொருட்களை பெறுவது போல் அந்த காட்சி இருக்கும். ஆனால் அந்த கடைசியில் ஏமாத்திடுவாங்க. அதான் என்னென்னா, முதல்ல அவர் புகழ்ந்து பேசும்போது டே அவருக்கு 2 இட்லி கட்டி கொடு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் புகழ்ந்து பேசும்போது கூட 2 கெட்டி சட்னி அந்த மாதிரி பொங்கலையும் சேர்த்து கட்டி கொடு அப்படிம்பாரு. இன்னும் அப்புறம் புகழ்ந்து பேசும்போது பொங்கலும் வடையும் சேர்த்து வை அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா மெனுவை சொல்லிக்கிட்டே போவார். அவர் இவர் புகழ்ந்து பேச பேச அவரும் வந்து மெனுவை ஒன்று ஒன்றா சொல்லி அண்ணனு கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பார். கடைசியில் பொருள் வராது. என்னங்க பொருள் வரலையேன்னு சொல்லி செந்தில்கிட்ட கேட்கும்போது, நீ என் மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்களை சொன்னேன், அந்த மாதிரி நான் உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்களை சொன்னேன், அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி கராராக சொல்லிடுவார், காட்டமாகவே சொல்லிடுவார். கடைசியில் அங்கே ஏமாத்திடுவார். ஆனால் இங்கே வர பாட்டில் ஹீரோ சொல்ல சொல்ல ஹீரோயின் மனசுலாம் அப்படியே சொக்குது, என் மனசு சொக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஏமாத்துறாங்களா ஏமாத்தலையா பாட்டை கேட்டதான் தெரியும். கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா குரல்களில் புலமைப்பித்தன் வரியில் தேவாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் செல்லக்கண்ணு படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30.

0: இந்த வேளை 7:30 7:00. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தண்டபாணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். உலகெங்கும் பல நிலைகளில் கிடைக்கும் நீரில் 97% கடலிலும் உப்புநீர் ஏரிகளிலும் உள்ளவை. 2.15% நீர் வானுயர்ந்த மலை முகடுகளிலும் வட தென்துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவும் பனிப்பாறைகளாகவும் முடங்கி கிடக்கின்றன. ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குழாய் கிணறுகள் ஆகியவற்றில் கிடைக்கும் நல்ல தண்ணீரின் அளவு 0.615% மட்டுமேனு ஒரு புள்ளி விவரம். ஆச்சரியமா இருக்குல்ல, நமக்கு கிடைக்கிற நல்ல தண்ணீரின் அளவு 1% குறைவானது. இந்த தண்ணியை வச்சுத்தான் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களும் வாழ்கின்றன. காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் மாசுபாடு, வேகமாக அழிந்து வரும் காடுகள், பறிபோகும் இயற்கை வளங்கள், மக்கள் தொகை பெருக்கம் என உலக அளவில் நீரின் அளவு குறைந்து வருவதற்கான காரணங்கள் ஏராளமாக சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் மனித சமூகம் உருவாக்கியுள்ள உற்பத்தி முறையும் அது சார்ந்த வர்த்தக முறையும் தான் இந்த நிலை, அதாவது நல்ல தண்ணீரின் அளவு குறைந்ததற்கான முக்கிய காரணமா. இன்றைய மனித சமூகம் இயற்கையிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கு. ஏன், மனிதனே சக மனிதனிடம் இருந்து விலகி அந்நியப்பட்டு தானே இருக்கிறான்.
2: சைதாப்பேட்டை தண்டபாணி ஐயா,
3: இதை நாம நகர்ப்புறங்கள்ல நல்லாவே பார்க்குறோம். அண்டை வீட்டார் யார், என்ன செய்யறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதே இல்லை. ஏதாவது அபாயம், இயற்கை இடர்பாடு வந்தாதான் சக மனிதர்களை தேடுறான், இல்லைன்னா எனக்கென்னன்னு சுயநலமாகவே வாழ்கிறான். முற்காலத்திலெல்லாம் கொடுத்து வாங்கினான், பார்த்து பழகினான், மனிதநேயம் இருந்தது. இன்றைய காலகட்டம்லாம் ஏதோ மெஷின் கணக்கில் இருக்குது. மனிதனும் மெஷினாக மாறிட்டான். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். நீரின் நிலையும் அப்படித்தான். நீர்நிலை வட்டம்ங்கிறாங்க. இதில் நீர் நீராவியாகி மேகமாகி மழையாகிறது, மீண்டும் மழை நீராகி நீராவியாகிறது. இந்த நீர் வட்டம் நிலைத்திருப்பது நம்ம எல்லோருக்கும் மிகவும் அவசியமானது. இந்த புவியின் இருப்பிற்கு அவசியமானது. நீரின்றி அமையாது உலகு, பொன்மொழி நாம் அறிந்த ஒன்று தான். நீர் வட்டம் ஏற்பட முக்கிய காரணமே சூரியனின் வெப்பம்தான். சூரிய வெப்பம் கடல் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை நீராவியாக்குது. இந்த நீராவி வாயுமண்டலத்தை அடையும் போது மேகம் என்ற பெயரை பெறுது. இந்த மேகங்கள் குளிர்விக்கப்படும் போது மலை முகடுகளில் பனியாக பெய்கிறது. நிலத்திலும் கடற்பரப்பிலும் மழையாக பொழிகிறது. நிலத்தில் மழையாக பெய்த நீரின் பெரும்பகுதி நிலப்பரப்பின் தன்மைக்கு ஏற்ப ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் உருவாகி அவை மிகும்போது இறுதியில கடலை வந்து அடைகின்றன. நிலத்தின் உட்பகுதியில் பெய்த மழை நீரின் ஒரு சிறு பகுதி நிலத்தின் உள்ள போய் நிலத்தடி நீராகுது. இது இன்னும் அதிகரிக்கணும்.
2: தண்டபாணி ஐயா,
3: மனித இனம் கூடுதலாக நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். வங்கியில் நம்ம கணக்கில் பணம் இருந்தால் தான் நாம் எடுத்து செலவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தடி நீரையும் எடுத்து உபயோகப்படுத்திட்டோம்னா அப்புறம் குறகாலம் எப்படி போகும்? நம்ம காலம் கூட பாட்டில் தண்ணி, பபுள் தண்ணின்னு விலைக்கு வாங்கி கூட போயிடும். ஆனால் நமது சந்ததியினர் காலம் எப்படி போகும்? அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைத்து தருவது நமது கடமை இல்லையா? சிந்திப்பீர், செயல்படுவீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: இந்த வேளை 7:34:23. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

பொருந்தி வரலாம், பொருந்தாமலும் வரலாம். ஆனால் வரக்கூடிய பாடல்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், எந்த பக்கத்தில் எந்த பாதையில் பயணம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஹீரோக்கள் நிறைய தத்துவங்கள் சொல்லுவாங்கள்ல பாடல்களில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போது இந்த பாட்டில் ஹீரோ சொல்கிறாரு, மதம் வேண்டாம் குலம் வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி குணம் அப்படிங்கிறாரு. ஸோ மதமும் வேணாம் குலமும் வேணாம், குணம்தான் வேணுங்கிறாரு. அதே போல் பணமும் வேணாம் நிறமும் வேணாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன்லி மனம் அப்படிங்கிறாரு. ஸோ பணமும் வேணாம் நிறமும் வேணாம், எனக்கு மனசு தான் வேணும் அப்படிங்கிறாரு. பாட்டுக்குள்ளே இப்படி நிறையா சொல்கிறாரு, என்னென்னலாம் சொல்கிறாரு கேட்டிருவோம்.

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் மூலமாக எந்த பக்கம் பயணம் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க. நான் வந்து பாடல்களை நேரடியாக சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்று ஒன்றும் நீங்கள் இணைத்து பார்த்து கோர்த்து பார்த்து அந்த பாட்டில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கேயாவது

ரஞ்சித் ஆண்ட்ரியா குரல்கள்ல பாவிஜியனுடைய வரியில தேவி ஸ்ரீ பிரசாதனுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: 102.3 FM. பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 7:41 மூன்று நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் நாம் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். முதல் பாடல் கேட்டிங்க, எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. இன்னும் ஒரு பாடல் தரப்போகிறேன், அந்த பாட்டிலிருந்து நீங்கள் ஓரளவு பிடிச்சிருவீங்க. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா முகநூலில் பதிவாக போடுங்க, அந்த பாடலுக்கு அப்புறம் நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது வரக்கூடிய பாடலில் ஹீரோ சொல்கிறாரு, இது வந்து மக்கள் பாட்டுங்க, தன்மானலாம் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான பாட்டுங்க, இது யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களுக்கான பாட்டுங்க, அதுக்கப்புறம் கல்லூரி பெண்கள் பாடக்கூடிய பாட்டுங்க இது, அப்புறம் கன்னிப்பெண்கள் பாடக்கூடிய பாட்டுங்க இப்படின்னு சொல்லி, இந்த பாட்டு வந்து யாருக்கெல்லாம் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே அவரும் நிறையா சொல்கிறாரு. இப்போதைக்கு அவங்க நிறையா சொன்ன மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு.

ஆன இசையில் அந்த இனிமையான பாடல் டூயட் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 7:50 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவா இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டிருக்கீங்க, யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறதையும் நான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படிங்கறதையும் ஒரு எட்டு பாத்துடலாம். யார் யாரெல்லாம் கருத்துக்களை போட்டிருக்காங்க 7 மணிலிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பர்வதவர்தினி அவங்க பிரியங்கா படத்தில் வந்து அந்த ஜில்லா முழுக்க பாட்டு நல்லா இருக்கு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கலீல் அகமது அவங்க வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கீங்க, அதில் ரெண்டாவது வரியில் அதாவது வானத்தில் இருக்கும் மூணு அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது வரியை மட்டும் கொஞ்சம் மாற்றி தண்ணியில் இருக்கும் மீன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நானும் அதை படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு அப்படி ஒரு சிலிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறியிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரைமிங்காக சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரியை மட்டும் நான் மாற்றி கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன், ஓகேங்களா? வானத்தில் இருக்கும் மூணு, தண்ணியில் இருக்கும் மீன், எனக்கு பிடிச்சது 102.3, இதுதான் நீங்கள் சொல்ல வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஓகே, நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம் கோபி இனிய மாலை வேளை பாடல்கள் அருமைன்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி திரைகாணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா வந்து ஒரு ரேடியோ செட்டை வச்சு பாட்டு அப்படியே இசையெல்லாம் அப்படி பறக்குது மேலே கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பி புஷ்பா வணக்கம் சொல்லி பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலத்திலிருந்து வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லி பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றும் பாடல்களா சார் அப்படின்றீங்க. சூப்பர், அதே தான், தமிழ் அப்படிங்கிற சொற்கள் ஒரு ரெண்டு பாட்டு தான் போச்சு, இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி யோசிக்கணும் போல் இருக்குது. பரவாயில்ல, இப்படி தான் எளிமையாக தான் வச்சிருப்பேன், ஆனால் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, ஆழமாக யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து இந்த பாடல்களில் இருக்கும், வரக்கூடிய பாடலையும் வரப்போகுது. இப்போ ஒரு தமிழ் தானே வந்துச்சு, அடுத்து மூன்று தமிழ் வரப்போகுது. என்ன பாடல் இன்னும் கணிச்சிருப்பீங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து பெண்களை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலா இல்லை மணமகள் தேடும் பாடலா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க. இல்லை, நீங்கள் காட்டு பக்கம் அந்தோனிராஜ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன தமிழ் அப்படிங்கிற வார்த்தை சம்மந்தப்பட்ட பாடல்கள் தான். இப்போது ஒரு தமிழ் இல்லை, மூன்று தமிழும் சேர்ந்து உங்களை வந்து அடைய போகுது. நம்ம பண்பலையோடைய பேரும் தமிழ் பண்பலை, வீத் பாரதி தமிழ் பண்பலையா, அதனால் இந்த டைமில் இதையும் சேர்த்து கொண்டாடுவோம். இப்போ மூன்று தமிழும் உங்களுக்காக.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அறிவுமதி வரியில் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் ராமன் அப்துல்லா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: இந்த வேளை 7:55 10 நொடி. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவரும் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜு, வக்கீல், ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா, என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
0: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 102.3 FM.
2: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
0: நிகழ்ச்சியில் இத்தோடு நானும் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் 8:05 சன்பு செல்வா அவங்களோட நிகழ்ச்சியை தொடர்வார். இன்னும் ஒரு அழகான நாளில், அருமையான நாளில் நாம் சந்திக்கலாம். இனி 8:00 தொடர்வது செய்திகள்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 இரண்டரை லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தாவேக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின் போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தாவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தாவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 100

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினால்
2: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, அழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்னென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் என்கிட்ட நீங்கள் பேசலாம். 0444 செய்து டயல் பண்ணுங்கள். 2952 0853 2832 9871. இன்றைக்கி விஷயம் இதாங்க, நம்ம நிறைய வேலை செய்கிறோம். ஒரு இந்த சின்ன வேலையை மட்டும் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். பெரிய பெரிய வேலைலாம் நான் சொல்லிங்க, ஒரு குட்டி வேலை தான். நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என் சாவியை கையில் எடுத்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை. இந்த ஒரு சின்ன வேலையாவது யாராவது செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கோவப்படுற மாதிரி, இந்த வேலையை மட்டும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். 0444 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. தேவாவின் இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளை மலேசியா வாசுதேவனும் குழுவினரும் பாடிய பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:11. கேட்டிருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்று உண்மையான கொண்டாட்டம். நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிற அந்த விஷயம், நிறைய வேலைகள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு சின்ன வேலையை மட்டும் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நமக்கு தோன்ற அந்த வேலை என்ன அப்படிங்கிறதான். பெரிய பெரிய வேலைலாம் நான் சொல்லிங்க, நான் அதாவது சின்னதாக இந்த டைமுக்கு எனக்கு பயங்கர அவசரம், இந்த டைமில் இந்த வேலை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துடா சூப்பராக இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்கள். 0444 சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952-0853 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 2838-9871 இந்த எண்ணுக்கும் கால் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். வணக்கம். 102.3 வணக்கம்.
1: வணக்கம் செல்வ சார், உமா தாளம்பூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: உமா மேடம் எப்படி இருக்கீங்க? நன்றி. நேஷ்ல கலந்துட்டது கண்டிப்பா நம்ம சாப்பாடு செஞ்சவனும் உப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க, வேற எந்த வேலையும் வேணாம், இப்படி ஒரு சின்ன வேலை ஒண்ணு இருக்குங்க, அதுக்கு ஒரு ஆளு டக்குன்னு சொல்லிட்டா நான் வேலைய முடிச்சிருவோம், அதை விட்டுட்டு டே அதை கூட பார்த்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். உண்மைதாங்க, அந்த டைமில் நம்மளும் வந்து டேஸ்ட் பண்ண மாட்டாங்க செய்கிறவங்களும், அதாவது அவங்க வந்து காலையிலேருந்து அந்த வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷானவங்க யாராவது அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டா சூப்பராக இருக்கும். பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். லலிதா மேடம் சொல்லுங்கள்.
2: நான் எப்பவே வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சு பக்கத்தில் வச்சுப்பேன், பெட்டில் வச்சுப்பேன்.
0: ஓகே ஓகே.
2: தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னா யாராவது தண்ணி பிடிச்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, யாருங்க தண்ணி பிடிச்சு கொடுங்கள் அப்படின்னு ஒரு டைலாக் கொடுத்து, சரி யாரும் இல்லையா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு நானே போய் யாரும் இல்லை போய்
0: அட்டகாசமா ஒரு நாடகத்தையும் நடத்தி கேட்டாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசலாம். 0444 முன்னாடி டயல் பண்ணுங்க, அப்படி இல்லைனா முகநூல் பக்கத்துல உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம். தேவாவின் இசையில் வாலிவரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடிய பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுறீங்க. நம்ம நிறைய வேலை செய்கிறோம், யாராவது இந்த சின்ன வேலையை மட்டும் நமக்கு ஆக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.

0: அப்படி நம்ம யோசிக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்றதான். பெரிய பெரிய வேலைலாம் சொல்லக்கூடாதுங்க, இந்த வேலைங்க இதுதாங்க கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. வணக்கம்.
1: வணக்கம் ராஜலட்சுமி. லட்சுமாம்லாம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஆபீஸுக்கு போகும்பொழுதோ இல்லாட்டி ஊருக்கு போகும்பொழுதோ தயார் பண்ண சாப்பாட்டை அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சு காப்பிய ஊத்தி கொடுத்து பாட்டில் லஞ்ச் பையில வச்சு அதை ஒரு பெரிய உதவியா இருக்கும்.
0: ஆமாங்க, செய்யறதுலாம் நம்ம செஞ்சுப்போம். டிஃபன் பாக்ஸ்ல போடுங்கப்பானா யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. சரி ஓகே, அது அதுக்கு ஒரு ஹெல்ப்.
1: பாட்டில்ல தண்ணி ஊத்தும் பொழுதும் பிளாஸ்டிக்ல காப்பி ஊத்தும் பொழுதும் கைய நடிக்க கீழே பாருங்க.
0: ஓகே ஓகே, சரிங்க, நன்றி. நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாங்க, கொஞ்சம் பிளாஸ்டிக்ல ஊத்தி கொடுங்க தண்ணியை, அப்படி கொஞ்சம் கிளாஸ்ல ஊத்தி கொடுங்க அப்படி சொல்றதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம், நான்
0: வேலூர்
2: மாவட்டம் கட்பரையில
0: இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஏதாவது ஒரு சின்ன வேலை, இந்த வேலையாவது யாராவது எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வேலை என்ன
2: அப்படின்னு கேட்டாங்க.
0: நன்றி சார் நேஷ்ல கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம். 102.3.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்
0: சார், சொல்லுங்க.
3: எனக்கு தேடி தைக்கும் போது நூல் கட்டாது, அந்த ஊசியில நூல் மட்டும் இறக்கணும்.
0: ஓகே,
3: அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது.
0: ஆமா, அது நீங்க சின்ன வேலைன்னு சொல்ல முடியாது, அது கஷ்டமான வேலையாச்சே.
3: ஐயோ, ஓகே, கவனிக்க வேண்டியது சார். கண்ணாடி போட்டு கூட அதை ஓட்டா தெரிய மாட்டேங்குது.
0: புரியுது புரியுது. சரி சரி, கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு, ரொம்ப நன்றி. நிச்சயமா வீட்லயே கூட நம்ம வந்து ஏதாவது பட்டன் இருந்துருச்சுன்னா நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்னு பண்ணா அது படாத பாடுபடுத்துற விஷயமா இருக்கும். சின்ன வேலை மாதிரி தெரியுங்க, ஆனா அந்த வேலையை வந்து அப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டே போனா கூட அந்த வேலை முடிஞ்ச மாதிரி இருக்காது. பயங்கரமா யோசிச்சிருக்காரு. நீங்களும் இந்த நேஷ்ல கால் பண்ணி என்ன நீங்க பேசலாம். ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து ஒரு பாட்டு வரப்போதுங்க. தேவாவின் இசையில் காளிதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் பாடிய பாடல்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரு இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவறவிடாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 8:27. கேட்டிருக்கிய 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணைபுரம் மணிகண்டன் இனி அருவணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சி வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வந்து எனக்கு இந்த வேலை, அதாவது சமையல் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. குழம்பு வைக்கிறதுலாம் அதுக்கெலாம் யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக என்ன சமையல் செய்கிறது அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்குது. இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. தியாகராய நகர் ரங்கராஜன் நிகழ்ச்சி வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது என்னுடைய கால் அடிக்கடி வலிக்கும், கொஞ்சம் கால் அமைக்கு வர்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. வணக்கம், 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? 04 சேர்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், பெருமாள்பேட்டிலேருந்து ஜெயலட்சுமி கேட்கேன்
2: சார். ஜெயலட்சுமி மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க?
2: சூப்பரா இருக்கேன் மேடம். சொல்லுங்க,
3: என்ன
2: என்ன
3: வேலைன்னா சும்மா சாப்பிட்ற சட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன்.
2: ஓகே,
3: சரி, எடுத்து வைக்கணும்.
2: ம் ம், சரி, அந்த மாதிரி வேலை செய்ய ஆள் வேணும்ன்றீங்க. ஓகே மேடம், நன்றி மேடம் நேஷில் கலந்துக்கிட்டதுக்கு.
3: நன்றி,
2: நன்றிங்க. வணக்கம், 102.3 வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: காஞ்சிபுரத்துலேருந்து கமலா வர்தன்.
2: கமலா வர்தன் மேடம், சொல்லுங்கள்.

0: ஒரு கடைக்கு அவசரம்தான், அந்த பெட்டி கடைக்கு போறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டாங்க.
1: கொத்தமல்லி கருவேப்பிலை இல்ல இல்ல சீரகம் இல்ல ஏதாவது ஒரு
0: சின்னதா கொஞ்சம் கிட்டக்கதான் இருக்கும், நேரம் இருக்காது
1: யாரும்
0: கிடைக்க மாட்டாங்க.
1: சூப்பர்.
0: ஆனா நம்ம கிடைக்கிறது கிடைக்காது, அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும்.
1: ஆமாங்க, சரியான விஷயம். ரொம்ப நன்றி.

0: சரியான விஷயம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. அதாவது நம்ம நல்லா சமையல் செஞ்சுட்டே இருப்போம், அந்த டைமில் சா இதை வாங்க மறந்துட்டோமே ஐயோ அப்படின்னு தோணும், அதை நாமளாக போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஐயோ அப்படின்னு இருக்கும். அந்த டைமில் யாராவது ஒரு ஹெல்ப் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா தாங்க இருக்கும். வணக்கம், 102.3. வணக்கம், பேசுங்க, லைனில் இருக்கீங்க. வணக்கம். ஆ மேடம், வணக்கம் மேடம், சொல்லுங்க. நன்றி மேடம் நேஷ்ல கலந்துட்டதுக்கு, நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார். சார் எனக்கு லேட்டஸ்ட் எழுதி வச்சிருப்பேன் சார்.
0: ஓகே
1: ரேடியோக்கு.
0: ஓகே,
1: அது போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார்.
0: நன்றி சார்.
1: ரொம்ப அவசியம்
0: பேசுங்க. தேவாவின் இசையில் வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் குழுவினரும் பாடிய பாடல் அவ்வை சண்முகி, திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி என்னோட நிறைய நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் கால் பண்ணுங்க. முன்னாடி 04 நிமிஷத்தில் ஹெல்ப் பண்ணுங்க. முகநூல் பக்கத்தின் வழியாக ராஜமாணிக்கம் கோபி, பாடல்கள் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடல்கள் நல்லாயிருக்கு. இப்போதைக்கு யாருன்னா எனக்கு சமைச்சு தந்தால் நான் 3 நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன், ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜபுரம் புஷ்பா. ஓகே, கலீல் அகமத், இதை வந்து நம்ம படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்களும் முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிடலாம். வணக்கம், 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க மேடம். வணக்கம், பேசுங்க. பேச விருப்பம் இல்லையா? பேசுங்க. மறந்துட்டீங்க. ஒரு சின்ன வேலையை மட்டும் யாராவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வேலை என்னது? ஹலோ, உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலையை யாராருக்கா கொடுத்துலான்னு
1: நினைக்கிறீங்க?
0: இல்லை, நீங்கள் எது யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். என்ன யோசிச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஓகே, ஓகே, அட்டகாசம் அமர்க்களம். நன்றிங்க.
1: சாப்பிட்டீங்களா?
0: சரி, நன்றி. நேஷ்ல கலந்துட்டு நன்றி. சூப்பரா யோசிச்சிருக்கீங்க. நன்றி. வணக்கம். வணக்கம், 102.3.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சென்னியப்பனுங்க.
0: சென்னியப்பன் சார், சொல்லுங்க.
2: பையனுக்கு பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. பையன் பேர்
0: ரீனாங்க.
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துங்க தண்ணி எடுக்கணுங்க.
0: தண்ணி? ஓகே,
2: தண்ணி எடுக்கணுங்க.
0: காலையில யாராவது இந்த வேலை செய்வாங்களா? யாராவது ஹெல்ப் பண்ண நல்லா தான் இருக்கும். சரி, நன்றி. நேஷ்ல ஆமா, அந்த வேலை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வேலைக்கு வேற போனோம். சூப்பருங்க, நன்றி நேஷ்ல கலந்துட்டதுக்கு. வணக்கம், 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
0: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டி பிரசு பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
0: எனக்கு வந்து காலையில் கடத்திருந்தா இரநூத்தி ரெண்டா நல்லா இருக்கும்.
1: என்னங்க, கடை திறந்தவா?
0: காலையில் கடத்திருந்தா இரநூத்தி நல்லா இருக்கும். ஏன்னா நான் காலையில் தந்துடுறேன்.
1: சரி சரி, சூப்பருங்க.
0: அதனால சொல்றேன்.
1: சரி,
0: வாய்ப்பு. நன்றி
1: நன்றி நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஆனால் அந்த ஷட்டரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்ல. காலையில் நானே அப்படி போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறேன். சமயம் அவசியிருக்காருங்க. நீங்களும் இந்த நேஷில் கால் பண்ணி பேசலாம். இப்போ உங்களுக்காக டும் டும் டும் அப்படின்ற படத்திலேருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. கார்த்திக் ராஜாவின் இசையில் முத்துக்குமாருடைய வரிகளில் ஹரிஸ் ராகவேந்திராவும் சுஜாதாவும் பாடிய பாடல். இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்க ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய வேலை செய்யற நாம ஒரு சின்ன வேலையை மட்டும் வேற யாராவது நமக்காக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான வேலை என்ன வேலை அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் முகநூல் பக்கத்தில் இனி ஏறோ வணக்கம் சொல்லியிருக்காருங்க. நன்றி. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் பேசுங்க.
1: ஹலோ,
0: வணக்கங்க. யாருங்க?
1: ஆனந்த்
0: சார். சொல்லுங்க
1: சார். டெய்லி வேலைக்கு போறது, பால் போட்டு வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு சார்.
0: ஓகே,
1: பால் போட்டு ஒரு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சார்.
0: ஓ, பால் பாக்கெட் மட்டும் போடுறதுக்கு. சூப்பர்.
1: ஆமா சார்.
0: சரி, நன்றி சார். ரேஷ்ல கலந்து உங்களோட
1: பையன் நல்லது. நன்றி சார்.
0: சரிங்க, நன்றிங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலம் கொடமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க சார்.
2: நான் முக்கியமா எழுதி இருக்குல்ல, கிளாஸ்ல டீ இருக்கோம்.
0: ஓகே. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க.
2: நன்றி.
0: நேஷ்ல கலந்துட்டதுக்கு நிச்சயமாங்க. அதாவது நம்ம டேட் இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு நம்ம அப்படி செவத்தில் பார்த்தோம்னா அப்போ தான் தெரியும். ஒரு வாரமாக நம்ம அந்த டேட்டை கிளிக்கவே இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி அப்டேட்டில் இருக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் அதெல்லாம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வணக்கம். 102.3 வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜ பேசுறீங்க. வணக்கம். வணக்கம்
0: போஜராஜன் சார். சொல்லுங்க.
3: ஆட்சியில் தூங்கும் போது
0: தூங்கும் போது ஒரு தைல எடுத்து கொடுக்க ஆள் இல்ல. அது அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை யாராவது செஞ்சா நல்லா இருக்கும். சூப்பருங்க. ஸ்டார் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்குங்க. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவர்களின் உன்னிமேனன் குரலில் அந்த பாடல். இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசினவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பேசினாங்க, ரொம்ப ஆழமாக யதார்த்தமாக அழகியலாக இருந்தது நிறைய விஷயங்கள் பேசினாங்க. உண்மையாகவே அந்த எல்லார் வாழ்க்கையிலும் நடந்த ஒரு விஷயமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது தான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவுகள் இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மாதிரி தேவைகள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நபர் தேவைப்படும் போது நாம் நிச்சயமாக உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இதுக்குள்ளே கண்டிப்பாக அடங்கியிருக்கு. அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நினச்சப்போ நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருது, எது வேணால் நமக்கு கிடச்சிருது. அப்படி இருந்தும் நமக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு நபர் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் நமக்கு இருக்குது. நிச்சயமாக முகநூல் பக்கத்தின் வழியாக நிறைய கருத்துக்கள் பதிவிட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வான்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: மழை வலுத்த பிறகு வந்தியத்தேவன் அந்த மழையிலிருந்து தப்ப ஒரு இருள் நிறைந்த பாழடைந்த மண்டபத்திலே ஒதுங்குகிறான். அப்போது அங்கே ஒரு குழந்தையின் குரல் அம்மா அம்மா என்று கேட்கிறது. அந்த குழந்தையிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அது குழந்தைதானா என்பதை முதல் தெரிந்து கொள்ள விரும்புகிறான். பிறகு அது குழந்தைதான் பேயோ பிசாசோ அல்ல என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகு அந்த குழந்தையிடம் வா வெளியே வா என்னை வந்து சந்தி என்று அந்த குழந்தையிடம் அவன் கூற பிறகு உனக்கு என்ன பயமா என்னை வந்து சந்திக்க என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பயமா எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே இருண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத்துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு ரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்? ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்? இதற்குள் குழந்தையும் வந்தியத்தேவனை உற்று பார்த்துவிட்டு, நீ குதிரை இல்ல, மனிதனை போல இருக்கிறாய் என்றது. அதோ குதிரையும் இருக்கிறது பார் என்றான் வந்தியத்தேவன். குழந்தை குதிரையை பார்த்தது. ஓஹோ, எனக்குத்தான் கொண்டு வந்திருக்கியா? பல்லக்கு வரும் என்று அப்படித்தானே சொன்னாங்க? சிறுவனின் மறுமொழி வந்தியத்தேவனுடைய மனத்தில் பற்பல முரண்பட்ட எண்ணங்களை உண்டாக்கின. இந்த குழந்தை யார்? இவன் ஏன் இங்கே தனியாக இருக்கிறான்? இவ்வளவு சின்னஞ்சிறு பிள்ளை இப்படி சற்றும் பயப்படாமல் இருக்கிறானே, அது ஆச்சரியம் அல்லவா? இவனுக்காக யார் பல்லக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள்? அது ஏன் வரவில்லை?
1: இவனை விட்டுவிட்டு போன அவன் அம்மா யார்?
0: அவள் எங்கே போயிருக்கிறாள்?
1: குழந்தை,
0: உன்னை ஏன் உன் அம்மா விட்டுவிட்டு போய்விட்டாள் என்று கேட்டான். அம்மா என்னை விட்டுட்டு போகல, நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் என்றான் அந்த சிறுவன். ஏன் விட்டுவிட்டு வந்தாய்? குதிரை ஒன்று ஓடி வந்தது, அதை பிடிச்சு அது மேலே ஏறிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன், அம்மா கூடாது என்றாள். நான் அவளுக்கு தெரியாமல் குதிரையை பிடிக்க ஓடி வந்தேன்.
2: அந்த குதிரை தானா இது?
1: இல்ல இல்ல இல்ல, இது வேற குதிரை.
0: அப்புறம் எப்படி இங்கே வந்தாய்? குதிரை அகப்படல, அம்மாவையும் காணல, மழை அதிகமா வந்தது, அதுக்காக இந்த மண்டபத்துக்குள்ள வந்தேன்.
1: இருட்டில் தனியா இருக்க உனக்கு பயமா இல்லையா?
0: பயம் என்ன, தினம் இந்த மாதிரி தானே இருக்கிறேன்.
1: புலிக்கு கூட பயம் இல்லையா?
0: அம்மாவுக்குத்தான் பயம்.
1: எனக்கு பயம் இல்லை, நான் மீன், புலியை விழுங்கி விடுவேன்.
0: அடே,
1: மீன் புலிய விழுங்குமா? நான் சாதாரண மீன் இல்ல, பெரிய மகர மீன், திமிங்கலம், புலி, சிங்கம், யானை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவேன்.
0: வந்தியத்தேவன் மனத்தில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. புலியை விழுங்கும் மீன் அதிசய மீன் அல்லவா? இப்படி யார் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? அதோ அங்கு என்ன சத்தம் என்று கேட்டான் சிறுவன். வந்தியத்தேவன் பார்த்தான். தூரத்தில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் சிலர் தீவர்த்தி பந்தங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு பல்லக்கும் தெரிந்தது. எல்லாரும் பரபரப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்ததாக தோன்றியது.
3: அங்கே, இங்கெங்கே, அதோ, இதோ, இதோ என்ற கலவரமான குரல்கள் கேட்டன.
0: இடிந்த மண்டபத்தை கூட்டத்தில் ஒருவன் பார்த்து சுட்டிக்காட்டினான். அவ்வளவுதான்,
1: எல்லோரும் அந்த மண்டபத்தை நோக்கி ஓட்டம் பிடித்து ஓடி வந்தார்கள்.
4: அதோ வர்றாங்க, பல்லக்கும் வருது. எனக்கு பல்லக்குல ஏற பிடிக்கல.
1: என்ன உன் குதிரை மேலே ஏத்திக்கிண்டு போறியா
0: என்று சிறுவன் கேட்டான். அந்த குழந்தையின் முகமும் தோற்றமும் பேச்சுக்களும் வந்தியத்தேவனுடைய மனத்தை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து தூக்கிக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனால் மனத்திற்குள் ஏதோ ஒரு தடங்கலும் கூடவே ஏற்பட்டது.
1: எனக்கு வேற அவசர வேலை இருக்கிறதே

0: என்றான் வந்தியத்தேவன்.
1: நீ எங்க போக போற?
2: காஞ்சிக்கு.
3: காஞ்சிக்கா? அங்கதான் என்னோட முக்கியமான சத்ரு இருக்கும்.
0: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவ்விதம் அந்த பிள்ளையின் அருகில் தான் நிற்பது கூட பிசகு என்று எண்ணினான். ஆனால் குதிரையின் மேல் ஏறிப்போவதற்கும் அவகாசமில்லை. கூட்டம் வெகு அருகில் வந்துவிட்டது. ஓடினால் சந்தேகத்துக்கு இடமாகும். இவ்வளவுடன் என்னதான் நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் வந்தியத்தேவனுக்கு பற்றியிருந்தது. ஆகையால் சற்று ஒதுங்கிச் சென்று இடிந்த சுவர் ஓரமாக இருட்டில் நின்றான்.
3: இதோ நான் இருக்கேன் என்று முன்னால் போய் நின்றான் சிறுவன்.
0: வந்தவர்களிலெல்லாம் முதலில் வந்தவள் ஒரு பெண் பிள்ளை. அவளுக்கு ஓடி வந்ததினால் இறைத்து கொண்டிருந்தது. அதை அவள் பொருட்படுத்தாமல் தாவி வந்து குழந்தையை எடுத்து வாரி அணைத்துக் கொண்டு, பாண்டியா இப்படி செய்து விட்டாயா என்றாள். அவளுக்கு அடுத்தபடியே வந்தவன் ரவிதாசன். அவன் சிறுவனின் பக்கத்தில் வந்து நின்று,
4: சக்கரவர்த்தி இப்படி எங்களை பயமுறுத்திட்டீங்களே
0: என்றான். சிறுவன் சிரித்தான்.
1: அப்படித்தான் பயமுறுத்துவேன். நான் குதிரை வேணும்னு கேட்டேன், பல்லக்கு கொண்டு வந்திருக்கீங்களே என்றான்.
0: நாம் முன்னம் பார்த்திருக்கும் சோமன் சாம்பவன், இடும்பன் காரி, தேவராளன் முதலியவர்கள் சிறுவனை வந்து சூழ்ந்து கொண்டார்கள்.
1: சக்கரவர்த்தி, ஒரு குதிரை என்ன, 1000 குதிரை, 10,000 குதிரை கொண்டு வரும்.
0: இன்னைக்கு இந்த பல்லக்கில் ஏறிக்குங்க என்றான் சோமன் சாம்பவன்.
1: மாட்டேன், நான் இந்த குதிரை மேலே தான் ஏறி வருவேன்
0: என்று சிறுவன் கூறி சுவர் மறைவில் நின்ற குதிரையை சுட்டி காட்டினான். அப்போதுதான் குதிரையையும் அதன் அருகில் நின்ற வந்தியத்தேவனையும் அவர்கள் கவனித்தார்கள். ரவிதாசன் முகத்தில் வியப்பும் திகிலும் குரோதமும் கொழுந்துவிட்டு எரிந்தன. 2 அடி முன்னால் சென்று,
4: அடப்பாவி நீ எப்படி இங்க வந்த
0: என்று கேட்டான்.
1: அட பிசாசே, கோடிக்கரையிலிருந்து நீ எப்படி இங்க வந்தாய்
0: என்று கேட்டான் வந்தியத்தேவன். ரவிதாசன்
3: ஹஹஹா என்று சிரித்தான். நீ என்ன உண்மையாகவே பிசாசு என்று நினைத்துக் கொண்டாயா
0: என்று கேட்டான். சிலர் செத்த பிறகு பிசாசு ஆவார்கள், நீ உயிரோடு இருக்கும் பிசாசு என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன்,
1: அவனோடு சண்டை போடாத, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இருட்டில் எனக்கு துணையா இருந்தான், புலி வந்தா கொன்று விடுவதா சொன்னான், அவனும் நம்மோட வரத்தோம் என்றான்.
0: ரவிதாசன் சிறுவன் அருகில் சென்று,
4: சக்கரவர்த்தி அவசியம் அவனையும் அழைத்து போகலாம், தாங்கள் இன்றைக்கு 1 நாள் பல்லக்கில் ஏறிக்கொள்ளுங்கள்
0: என்றான். சிறுவன் அவ்வாறே பல்லக்கை நோக்கிச் சென்றான். ரவிதாசன் வந்தியத்தேவனை மறுபடியும் நெருங்கி,
4: எப்போ என்ன செய்ய போற
0: என்று கேட்டான். நீ அல்லவா சொல்ல வேண்டும்.
4: எங்களோட வந்துரே, எங்களோட ரகசியம் உனக்கு முன்னாலேயே அதிகம் தெரியும், இப்ப இன்னும் அதிகமா தெரியும். உன்னை விட்டுட்டு நாங்க போக முடியாது, வந்துடு.
0: உங்களுடன் நான் வர மறுத்தால்?
4: முடியாத காரியம். நீ பெரிய சூரன்கிறத நான் அறிவேன், ஆனாலும் நாங்க 20 பேர் இருக்கிறோம், எங்களிடமிருந்து தப்பி நீ போக முடியாது.
0: உயிரோடு தப்ப முடியாது என்றுதானே சொல்லுகிறாய்?
4: நீ இளம் வயசுக்காரன், உலகத்தின் சுகங்கள் உன்னையும் அனுபதியாதவன், எதுக்காக வீணுக்கு உயிரை விடணும்?
0: வீரனுக்கு யார்தான் உயிரை விடுவார்கள்? உங்களுடன் வர சொல்லுகிறாயே, எங்கே கூப்பிடுகிறாய், நீங்கள் எங்கே போகிறீர்கள்?
4: அப்படி கேளு சொல்ற, பழுவூர் இளையராணி கிட்டதான். ஓஹோ,
0: அப்படித்தான் நினைத்தேன். இளையராணி இன்று எங்கே இருக்கிறாள்?
4: இளையராணி இத்தனை நேரம் திருப்புறம்பயத்துக்கு வந்திருப்பாங்க, நீ வரையோ மாட்டியா?
0: நானும் அந்த பக்கம்தான் போகணும். வழிகாட்ட யாருமே இல்லையே என்று பார்த்தேன், நல்ல வேளையாக நீ வந்து சேர்ந்தாய். போகலாம் வா என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் சிறுவன் பல்லக்கில் ஏறிக்கொண்டான். பல்லக்கு நகர்ந்தது. அதை சுற்றிலும் தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு பலவித கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் ரவிதாசனுடைய கோஷ்டியார் சென்றார்கள். வந்தியத்தேவனும் அவர்களை தொடர்ந்து சென்றான். அவன் உள்ளத்தில் பல்வேறு எண்ணங்கள் அலை பாய்ந்தன.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: இந்த நெடுங்கதையில வந்தியத்தேவனின் பேச்சு திறன் சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு. இப்போதைக்கு அவன் முதன் முதலா சந்திச்ச ஆண்களோடு நடத்தின உரையாடல்கள்ல சில துளிகளை நினைவு கூர்வோம். குறிப்பிடத்தக்க சிலர் மட்டுமே. ஆழ்வார்க்கடியான், சிவனும் விஷ்ணுவும் சமம்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நேற்று மாலை வைகுண்டம் போயிருந்தேன், அதே

0: நேரத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார். முழம் போட்டு பார்த்தேன். ரெண்டு பேரும் ஒரே உயரம், பெரிய பழுவேட்டரையர். வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமான்னு சந்தேகமோ? ஐயா, பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழை பற்றி சந்தேகிக்க நான் யார்? சோதிடர். என்னப்பா ஏன் சிரிக்கிறாய்? தாங்கள் பிரபலமான ஜோதிடர். நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் ஜோதிடத்திலேயே பார்த்து கொள்ளக்கூடாதா? சேந்தன் அமுதன், நீங்களும் குதிரை மேலிருந்து இறங்கி கீழே நிற்பது நல்லது. எதற்காக இறங்க சொன்னாய்? சின்ன பழுவேட்டரையர். எங்கே இப்படி கொடு. தளபதி, ஓலை சக்கரவர்த்திக்கு. சக்கரவர்த்தி, எல்லாரும் வழிபடும் தெய்வத்துக்கு அல்லவா பொன் கோவில் எடுக்க வேண்டும்? பிரபு, மகனுக்கு தந்தை தெய்வம், மக்களுக்கெல்லாம் அரசர் தெய்வம். தங்களுக்கு பொன் மாளிகை எடுத்தது பொருத்தமானதே. தியாக விடங்க கரையர், நீ ஏன் இலங்கைக்கு அவசரமாக போக விரும்புகிறாய் என்று இப்போ தெரிகிறது. பெரியவரே, நீங்க நினைப்பது சரியன்று. ஒருவருக்கு மிக முக்கியமான ஓலை கொண்டு போகிறேன். வேண்டுமானால் நீங்கள் அதை பார்க்கலாம். பூதி விக்ரமகேசரி, தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை பார்த்தாயா? ஐயா, இளைய பிராட்டியுடன் இணை பிரியாமல் இருந்து வருபவரே எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? அருள்மொழிவர்மர், அன்பரே வருக. நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளித்திருக்கிறதா? இளவரசே, ஓலை தங்களிடம் சேர்ந்து விட்டது. இனி இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பினால் இன்னும் சிறிது நேரம் யுத்தகாண்டம் படித்து பார்க்கலாம். ரவிதாசன், நீ எங்கேயப்பா போகிறாய்? நானும் கப்பலுக்குத்தான் போகிறேன். கப்பலுக்கு போய் பிறகு எங்கே போவாய்? அது கப்பலில் ஏறிய பிறகுதான் தெரிய வேண்டும். இப்படி அவரவர் வீச்சுக்கு தகுந்த மாதிரி பேசி வந்தவன் அந்த சிறுவனுடன் விளையாடின அழகையும் பார்த்தோம். நீ யார்? புலி இல்லையே. நான் புலி இல்லை, குதிரை. நீ பொய் சொல்கிறாய். குதிரை பேசுமா? புலியா இருந்தால் பேசுமா? பல்லக்கை விரும்பாத ஆண் குழந்தை. இருட்டிலே துணையா இருந்த வல்லவரையனை பிடிச்சு போச்சு. ஓட பார்த்தாலும் 20 பேர் இருக்காங்க, போய் பிடிச்சுக்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் அவளோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பா விஜய் அவர்களினுடைய வரிகளும் நா முத்துக்குமாருடைய வரிகளும் சேர்ந்த பாடல் வானத்தை போல. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க எஸ் பி பாலசுப்ரமணியமும் சுஜாதாவும் பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். இணைந்து கேட்போம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணனும் சுஜாதாவும் பாடிய பாடல் சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து. இணைந்து கேட்போம் 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 9:26. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார். இசையில் முத்து விஜயன், வரிகளில் உன்னிமேனன், குரலில் உங்களுக்காக.

என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் சீனிவாஸ் குரலில் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
0: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவற விடாதீர்கள் நேயர்களே.
2: 9:38 ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்து வரிகளில் சாதனா சர்கம் குரலில் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவின் நிகழ்ச்சி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனக்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காசி திரைப்படத்திலிருந்து காத்திருக்க இளையராஜாவின் இசையில் மும்முத்து அவருடைய வரிகளில் ஹரிஹரனுடைய குரலை கேட்க போகிறோம். இன்னைக்கு கேட்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து பரணி இசையில் பாவிஜை வரிகளில் ஹரிஹரனும் சொர்ணலதாவும் பாடிய பாடல். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ்எஃப்எம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் வரிகள். இளையராஜாவும் சித்ராவும் பாடிய பாடல் ராஜா ராஜாதான் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளை கே ஜெயசுதாசும் ஜென்சியும் பாடிய பாடல் பிரியா திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை தனபால் சைதாப்பேட்டையிலிருந்து கேட்டிருக்கார். அவருக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த கேட்போம் 102.3 பாரதி தமிழகம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில். பொன்னடியான் வரிகளில் இளையராஜாவும் சொர லதாவும் பாடிய பாடல் என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலேருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை சதீஷ் மீஞ்சூர்லேருந்து கேட்டிருக்காருங்க.

அவருக்காக இந்த படம் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

இரவு நேரம் இசைக்கான நேரம் 10:15 இளையராஜாவின் இசையில் புலவர் புலமைப்பித்தனுடைய வரிகளில் கே ஜெயசுதாசும் சித்ராவும் பாடிய பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இந்த பாடலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபு தேவி ஸ்ரீ சாய் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: காய்ச்சாத பானினா.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமத்து தெருக்களில் கேட்ட சொற்கள் இன்று திரை இசையில் ஒலிக்க காரணமான ஒரு படைப்பாளியின் கதை.
2: வணக்கம், நான் பாடலாசிரியர் கர்மாத்தூர் மணிமாறன் பேசுறேன்.
1: புத்தகங்களில் இல்லாத கிராமத்து மொழியையும் பாட்டி சொல்லிய பல மொழிகளையும் பாடல்களில் உயிர்ப்பிக்கும் கவிஞரின் மனம் திறந்த உரையாடல். மறந்து போன சொற்களை மட்டுமல்ல, மறந்து போன நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்களின் பின்னால் இருக்கும் மனிதரை சந்திப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில். மண்ணின் மனம் கமழும் வார்த்தைகளும் மனதை தொடும் இசை அனுபவங்களும் நிறைந்த இந்த நேர்முகத்தை தவற விடாதீர்கள் நேயர்களே.
3: இரவு நேரம் இசைக்கான நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் MS விஸ்வநாதன், இளையராஜா அவர்கள் இசை.

கங்கை அமரன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இந்த பாடலை திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு பாரதியார். வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் எஸ் பி பாலு.

சுப்பிரமணியம் குரலில். இந்த பாடலை எம் எஸ் ராகவன் திருவள்ளிக்கிணிலிருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம் 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலையோடு.

இரவு நேரம் இசைக்கான நேரம். நேரம் 10:29. இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் மலையூர் மம்பட்டியான். திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை சத்தியமங்கலம் தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஆதித்யனுடைய வரிகளில் தேவாவின் இசை எஸ் பி பாலசுப்ரமணியமும் சித்ராவும் தேவாவும் பாடிய பாடல். இந்த பாடலை ராஜ்குமார் கொடுங்கையூர்லேருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீயா திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. சங்கர் கணேஷ் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல். இந்த பாடலை சரஸ்வதி பத்மநாபன் கேட்டிருக்காங்க மாதவரம் பால்பண்ணையிலிருந்து. அவங்களுக்காக பாடல் இணைந்து கேட்போம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:44. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வாணி ஜெயராம் குரலில் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இந்த பாடலை மந்தவெளியிலிருந்து மகேஸ்வரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நிகழ்ச்சி நிறைவு பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கண்மணி சுபையினுடைய வரிகள், இளையராஜாவும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல். இந்த பாடலை வேப்பம்பட்டிலிருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலிவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. பட்டாளத்தில இருந்து மணிமாறன் இந்த பாடலை கேட்டிருக்க. இவங்க எல்லாருக்காகவும் பாடல் காத்துட்டு இருக்கு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் ஒரு இணையதருணத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய

இரவு நேரத்திற்கு என்றே ஒரு பாடல்கள் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இந்த பாடல் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். இந்த பாடலுடைய மெட்டுக்குள்ளே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாட

வரிகளை எப்படி எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் வரிகளை, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கே தான் கண்டேன் பொன் வண்ணங்கள், என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியவர்களும் பாடலை ரொம்ப அழகாக அந்த பாடல் மேலும் மேலும் அழகாக கேட்டிருப்பாங்க. அந்த மெட்டுக்குள்ளே அந்த வரிகள் வைத்திருக்கும் போது, அந்த வரிகள் கேட்கும்போது சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். அந்த வரிகள் அவங்க ரொம்ப அழகாக மெருகூட்டி பாடுற மாதிரி இருக்கும். என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும், இந்த மூன்று வரிகள் தான் இருக்கும், மூன்று வார்த்தைகள் தான். அதை அந்த ஒரு ஹம்மிங்கோடு அவங்க இணைந்து பாடும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஹீரோவை பற்றி அவரே சொல்கிறார், நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான், கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி அப்படி. அதை வந்து எஸ்பிபி அவர்கள் கண்ணே உன்னை எண்ணி, அந்த ஐ என்ற வார்த்தைக்கும் ஈ என்ற வார்த்தைக்கும் இத்தனை ஒரு அழகுபடுத்தி அந்த பாடலை பாட முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இளையராஜாவினுடைய இசை தான் அந்த பாடல் தான். அதில் முடிக்கும் போது எதற்காக வாழ்ந்தேன் உனக்காக வாழ்வேன் நான் நீ நாம் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையும் அப்படி பாடல் முழுதும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த இணைந்த ஒரு நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துச்சு. கேட்டு இணைஞ்சிருந்தோம், பழைய பாடலாக இருந்தாலும் மனசுக்குள்ளே கேட்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு தான் அந்த பாடலை கேட்டிருப்போம். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் ஆட்டோ ராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்று கேட்ட பாடல் இன்று கேட்கும் போதும் பாடலை பாடி பார்க்கின்ற விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த தரற அந்த இசை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது காணொலிகளில் அந்த பாடலை பல முறை கேட்டிருப்போம். அந்த பாடல் வரிகள் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கையென்றே செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கை உள்ளங்கை விரல்கள் காந்தள் மலருக்கு செங்காந்தள் மலருக்கு ஒப்பீடாக நமது சங்க இலக்கிய பாடல்களில் இருந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து இந்த பாடல் வரிகளில் கையாண்டிருக்கார் புலமைப்பித்தன் அவர்கள். அதில் வர்ணிப்பும் அந்த மெட்டும் அந்த மெட்டுக்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளும் நம்ம கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:19 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உறவினும் புதியவானில் அந்த பாடலை கேட்டு வச்சோம். பாடல் வரிகள் வந்து கங்கையமர்ந்தான். அந்த இரண்டு பேரும் நடந்து அந்த இயற்கையில் கலந்து பேசிக்கொண்டே போகிற மாதிரி லிப்பம் மண்டிலாம பாடல் வரிகள் இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பெண் காவியம், பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம், மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தொழிலே, கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம், உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம். இந்த பாடல் வரிகளை ரெண்டு பேருமே ரொம்ப ரசித்து பாடியிருப்பாங்க. அந்த மெட்டு அந்த பாடல் கேட்கும்போது இந்த இரவு நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம். அந்த அந்த வரியோடு தொடங்கும் போது அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்திச்சு சொல்லணும். இளையராஜாவின் இசை சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் படப்பாடல்.

பாடலின் துவக்கத்திலிருந்து தோங்குகின்ற வயலின் இசையாகட்டும், பாடல் இடை இசையில் ஒலிக்கின்ற நாதஸ்வர ஒலியாகட்டும், பாடல் இடையில் அந்த ஒரு மிருதங்கத்தினுடைய ஒலி, அந்த பாடல் முழுமைக்கும் கேட்டு கேட்டு வரணும் அந்தரிதமாகட்டும், எல்லாமே இந்த பாடலை ரொம்ப அழகு சேர்த்து தான் சொல்லணும். கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல் வரிகள் எழுதுங்க. இளையராஜாவனுடைய இசை தான் நிழல்கள் படத்தில் இருந்து. இந்த பாடல் இப்போது நம்ம காணொலிகளில் பார்க்கும்போது அந்த பாடல் லைவாக அந்த இசை கருவிகளில் எப்படிலாம் அந்த இசையமைச்சாங்க அந்த இதை பார்க்கும்போது, அந்த பாடலோடு இணைந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கேட்கும்போது அந்த ஒலித்தரம் தான் மாறிக்க தரும். பாடலுடைய ஜீவன் என்றைக்குமே இணைந்து கொண்டு தான் இருக்கும். பூங்கதவே தாழ்த்திறவாய், அதில் அந்த பாடல் இடையிடையே அந்த ஹம்மிங்காக அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க, அது கூட அந்த பாடலை இன்னும் மேலும் கேட்கதற்கு அழகு செய்த விதமாக தான் இருந்தது. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நிறைந்தது என்னுள்ளம், பொன்னாரம் பூவாளை ஆடும் தோரணம் எங்கெங்கும், மாலை சூடும் மண்ணேரம் மங்கள வாழ்த்துளி கீதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் அந்த மங்கள வாழ்த்துளிக்காக அந்த பாடலை நிறைவாக செய்த ஒளி மாதிரி அந்த பாடலை இருந்திருக்கும். அந்த இசையும் அந்த பாடலை இன்னும் ஒரு விதமாக அழகு சேர்த்தது இந்த இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் இனி பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. கேட்டு பாடலும் அந்த ஹம்மிங் கோரஸ் குழுவினர் அந்த பாடல் பூந்தளிர் ஆட அப்படின்னு சொல்லும்போதே அதனிடையே அவங்களும் இணைந்து இணைந்து அந்த லலலல ஆஹாஹா அப்படின்னு சொல்லி பாடும்போது நமக்கும் ஒரு விதமாக அந்த பாடலை பாடி பார்க்கணும் தான் தோணும். அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மெலடியான ஒரு பாடல் தான். காதலை ஏற்றும் காலையின் காற்றும் நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதில் பட்டதே வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சம் நெஞ்சில்

எண்ணம் சுட்டதே, கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே புது கோலம் விட்டதே, தேடிதே பெண் பாட்டின் ராகம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த கோரஸ் அந்த பாடலோடு இணைந்து அந்த பாடல் வரும்போது இடையிடையில் இடை இசையும் வரும். அந்த இடை இசை நடுவே கோரஸினுடைய அந்த ஹம்மிங் அதுவும் அந்த பாடலை ரொம்ப அழகு செய்துன்னு சொல்லணும். இரண்டு பேரும் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களும் இந்த பாடலை ரொம்ப இனிமையாக பாடினாங்க. பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

கவிஞர் வாலி அவர்கள் தான். நீளவான ஓடையில் நீந்துகின்ற எல்லாமே அவர் கவிதைத்துவம் அந்த பாடல. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிக்கல் டச்சை எடுத்து வச்சிருப்பார். இதழ்களில் தேன் துளி ஏன் தினம் பயங்கிலி, நீ இல்லையில் நான் இல்லையில் ஊடல் ஏன் கூடும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகுப்படுத்தி மென்மையாக இன்னும் மெருவாக பாட அதிகப்படியாக நம்மளை கேட்கும்படியாகவும் பாடும்படியாகவும் எஸ் பி பாலசுப்ரமணியர்கள் பாடுவார். இடை இசை எல்லாமே பாடல்களில் அழகாக இருக்கும். அதில் நானும் நீயும் நாளை தான் மாலை சுடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். அந்த அன்பு இணையும் போது வானம் பூமி இரண்டுமே நமக்கு வாழ்த்து பாடலாக இருந்திருக்கும்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எல்லாம் வச்சு, ஸ்ரீதேவியே என் ஆவியே என் தேவி எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடல் முடிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த ஹம்மிங் ஸ்டார்டிங்லேருந்து பாடல் முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த பாடலை கேட்டோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் குரலில் இளமை காலங்கள் படப்பாடல்.

மேடை பாடல்களில் உள்ளன திருமண வீடுகளோட மெல்லிசை நிகழ்ச்சிகள் எங்கே நடந்தாலும் எந்த நம்ம கேட்ட பாடல் கண்டிப்பாக பாடியிருப்பாங்க. நீலவான உடையில் மேடை பாடல்களுக்கான ஒரு அழகான பாடல், வர்ணையை மிஞ்சுகின்ற ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து கங்கையமர். நிறைய பாடல்கள் எழுந்தாலும் அவர் பன்முக திறமினாலும் இந்த படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பாடல் வரிகள்

கேட்டு பாடலில் ஒரு ரிதமிக் அந்த தபேலாவினுடைய இசை பாடல் துவக்கத்திலிருந்து முடியும் வரை இணைந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நெஞ்சில் பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு அழகான ஒரு பாடல் தான் ஈரமான ரோஜாவை. என்னை பார்த்து முன்னாள் பாடல் வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், மேகம் போகும் அப்படின்னு அந்த பாடல் வெளியிருக்கணும். அதுக்கப்புறம் உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு பொன்னாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகமாக நீண்டமாக பொன்னாரமே அப்படின்னு யேசுதாஸ் அவர்கள் அழகாக பாடியிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளையும் ஒரு அறிவியல் தத்துவத்தையும் வச்சு எழுதியிருப்பார். நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை, என் காதலி உன் போல என்னாசை தூங்காது ராணி தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொன்ன அது பாடல் முடிக்கும்போது ஏக்கமென்ன ராஜாவே சோகம் வந்து கண்டிப்பாக தீரும், அது ஒரு மேகம் மாதிரி அது விலகி போய்விடும் அப்படின்னுக்கிற அந்த ஒரு கன்க்ளூஷனுடைய அந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கும் அந்த பாடல் பாடி பார்க்கறதுக்கும் அந்த பாடலை நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுக்கும் அந்த சோக பாடலாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் அதுக்கு தேர்தல் சொல்ல மாதிரி நமக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வைரமுத்தினுடைய பாடல்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:45. மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்கள் லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாடலுக்கு நேர்கள் நிறைய பேர் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடில் இருந்து பாடல்கள் இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இடைக்கால இரவு நேரத்தில் இடைக்கால பாடல்களை கேட்பதில் அளவில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க. கவிதை வழக்கமாக கவிதை எழுதியிருக்காங்க. மனசு மயங்க மட்டும் மயங்கவில்லை மந்திரம் செய்த ராக கீதங்களால் உறக்கம் தவிர்த்து கேட்கிறேன் உள்ளம் கவர்ந்த பாடல்களை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலேருந்து முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி வழக்கம் போல் நிறைய பாடல்களுக்கு குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேர்களுக்கும் நன்றி.

மூன்று வருஷம் அந்த பாடலை கீதம் சங்கீதம் அந்த படத்தில் இருந்தாலும் இந்த சோக பாடல் சில நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலிகளை அந்த வலியும் இருந்தாலும் அந்த பாடலை ரசிக்கும் விதமாக அந்த பாடலை எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். சோகமான காதலால் தேவதாசும் வெம்பினான், நீ பிரிந்து போனதால் தேவதாசின் தம்பினான். அழகான கவிதை வரிகள் பாருங்கள். உன் பேரை நான் சொல்லி பசியாற்றி கொண்டேன், பேர் சொல்ல இனிமேலும் தெம்பின்றி நின்றேன், உன் வாசல் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலோபனைகளோடு அந்த பாடல் வரிகளை முடிக்கும்போது கோரசம் இணைந்த அந்த பாடலை இன்னும் அந்த சோகத்தை அழகுபடுத்தும் விதமாக அந்த பாடல் இருக்குவாங்க. அதன் பிறகு தோகை உந்தன் பூமுகம் எந்த நாளும் ஞாபகம், தூங்கவில்லை ஆயினும் கனவு தோன்றும் ஆயிரம் அப்படின்னு அந்த கவிதை வரிகளை பாருங்கள். தூங்காமலே கனவுகளை இந்த காதல் மூலமாக நான் ரொம்ப சிரமப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற அந்த தவிப்பு அழகாக அந்த பாடல் மர வழிகளால் வெளிப்படுத்துவதை எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் சொல்லி பாடலும் முடிச்சிருப்பாங்க. அது இனிமையாகவும் இருந்திருக்கு. இளையராஜாவினோட இசை தான் இதை நான் சொல்லவே தேவையில்லை. மனசுமேங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இனி தொடர் இசை பாடல்களை கேட்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இடைவிடாத பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று

முகமே நீ தரையில் வந்த வெண்ணில ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சிச்சான் சிச்சாச்சான் கன்னி மலரே நீ மலர்ந்த வெண்ண கண்ணிலா.

அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாங் சாங் சாங். அந்த சுகமே நீ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கடி. இந்த சேலை எதுக்கடி? உன் கட்டளவு கேட்டு பத்து சேலை இருக்கு கட்டி கொண்டு நானும் கசித்திடவே கசித்திடவே கசித்திடவே. கண்ணே கிளியே காதல் கலையே மாசுறு பொன்னே மணியே சனியே.
1: சனியா?

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன் மங்கை.

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமும் இதமானது.

0: சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக மீரா படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில் சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரலை நேரம் காலை 5 மணி. நேரலை கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியுள்ள ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.